நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனித்திங்கள் 30 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: வெற்றி காண வேண்டுமாயின் துணை நிற்கும் வல்லோரிடத்து பிழை செய்யக்கூடாது. கெட்டுப்போக வேண்டுமாயின் யாருடைய ஆலோசனையையும் கேளாமல் மனம் போனபடி நடக்க வேண்டும். குறள் எண் 893, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு.
0: வெற்றி காண வேண்டுமாயின் துணை நிற்கும் வல்லோரிடத்து பிழை செய்யக்கூடாது. கெட்டுப்போக வேண்டுமாயின் யாருடைய ஆலோசனையையும் கேளாமல் மனம் போனபடி நடக்க வேண்டும். குறள் எண் 893, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 எனைத்தானும் நலவே கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம். கைபேசி செயலி எழுதி வழங்கியவர் AR லக்ஷ்மணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் டிஜிட்டல் கைது உஷார். பி வீரமணி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரையகானம். 9 அரங்கிசை. ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல், 11:02 தேன் செந்தும் நேரம். பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். ஹிமஜா சாம்ராஜ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பின்தங்கிய மாவட்டங்களை மாற்றுவதற்கான முதன்மை திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. சென்னை ஆயுத்த ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி மைய தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. நேர்முகம் காண்பவர் ராஜஸ்ரீ. 2:15 திரைகாணம். 2:40 சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் நிறைவு பகுதி. ஜே லலிதா அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 திரைகாணம். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 7 பகுதி. செல்லப்பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிமுறைகளும். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண்.

0: செய்திகள் 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம். புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் காலை 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒலிப்பதிவு கேட்கலாம். பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர், தொண்டை ஆரோக்கியம் குறித்து காது மூக்கு தொண்டை மருத்துவர் எஸ் கிங்ஸ்டன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:02:40. நேர்களை சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசை மலர். துர்காலட்சுமி அனந்த கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 வரை திரைகானம். மாலை 5 அரங்கிசையில் கல்பலத்திகா அவர்களின் பாட்டு. திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டில் இன்று 7:10 சிறுவர் சோலை. காலம் போற்றும் காமராஜர், டி பிரணீதா வழங்கும் முறை. சங்கீதம் சந்தோஷம், டி அகல்யா பாட்டு. நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி கனகதாஸ். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார். உரை வழங்குபவர் என் கே திவ்யதர்ஷினி. நிகழ்ச்சிகள் சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டில். எமது பல்வேறு அலைவரிசைகளில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.

0: வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
0: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரைவி கிடைக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு எடைக்கு போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர் குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும், நீனயந்து உரை நிற்கும், பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீரையாடனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கும் என்னாது, எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே, பழந்தூங்கு முதிரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே. வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்பு சுவைகுரலில் ஆசை ததும்பி அமுதூரப் பாடியுமே, இப்போதே நின்னை முத்தமிட்டு கழிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்து கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்த சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்திக் கொள்ள கவி மனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய, பார்க்கும் இடமெல்லாம் இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான், சொற்களின் ரசாயனம் அற்புதமானது, எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமிழரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டு கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

0: இசையால் இறைவனை வணங்கினோம் வழிபாடு நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி, நேரம் 6:35. இன்று திருவள்ளுவராண்டு 2057, ஆணித்திங்கள், 30 செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15-20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45-50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10-15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடியடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24°C முதல் 26°C வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும்.

0: ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்து கொள்ள முடியும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: செல்லப்பிராணிகள் என்பவை தங்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக மனிதர்களை சார்ந்து வாழும் உணர்வுள்ள உயிரினங்கள் ஆகும். நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கம் இந்த பொறுப்பு உணர்ந்து ஒவ்வொரு விலங்கும் ஆரோக்கியமான, திருப்திகரமான மற்றும் மனித நேயமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலில் பிறப்பதை உறுதி செய்ய முயல வேண்டும்.
0: செல்லப்பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறி முறைகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.

குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நிறம் 6:44 நொடி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவாக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச் சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

0: வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கையா விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் ோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களைக் கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டிஃபிலும், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ்

கங்கா வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: ஆறாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 20 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை கும்பகோணம் வேலூர் பண்பலை வரிசைகளில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

0: சூழல் அறிவோம்.
1: இன்செக்ட் என்பதற்கு லத்தீன் மொழியில் நேச்ட் என்று பெயர். இன்செக்டம் என்பதன் பொருள் வெட்டப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட உடல் என்பதாகும். பூச்சிகளின் உடல் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதை பொருத்தி பார்க்க வேண்டியுள்ளது. உருவில் சிறியதாக இருப்பதால் தமிழில் பூச்சிகள் என்ற பெயர் ஏற்பட்டதாக கருத முடிகிறது. பூச்சிகள் தலை, கழுத்து பகுதி, வயிற்று பகுதி என்ற மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டது. பறப்பவை, பறக்க இயலாதவை என்ற இரு பிரிவுகளாக காணப்படுகின்றன. தலைப்பகுதியில் நுட்பமான உணர்வு திறன் கொண்ட உணர்கொம்புகள் மூலம் வாசனை, இறை, ஆபத்து என அனைத்தையும் உணர்கின்றன. சுமார் 20,000 தனித்தனி கண்களோடு அமைந்த எளிய கூட்டுக் கண்களை பெற்றுள்ளன. கழுத்து, வயிற்று பகுதியுடன் இணைந்த 6 கால்களும், கழுத்து பகுதியின் மேல் இரு இணை இறகுகள் காணப்படுகின்றன. உயிரினங்களின் உலகில் பறவைகளுக்கு முன்பு பூச்சிகளே முதலில் பறந்தன. கடல், உயர்ந்த மலைகள், சரிவுகள், பாலைவனம், அடர்ந்த மழைக்காடுகள், புல்வெளிகள், தோட்டங்கள், பூங்காக்கள், சாலையோர புதர்கள், செடி கொடிகள், நீர்நிலைகள், ஏரி, ஆறு, குளங்கள், சதுப்பு நிலங்கள், அலையாத்தி காடுகள், உப்பு நீர், நன்னீர், பனி நிறைந்த பகுதிகள், ஆர்க்டிக் பகுதிகள் மட்டுமின்றி வீட்டின் சமையலறை, கழிவறை, அலுவலகம், கடைகள், தொழிற்சாலைகள், நூலகம், தாவரங்களின் உட்பகுதி, மரச்சாமான்கள், தலையணைகள், தாவரங்களின் வேர், பழங்களின் உட்பகுதிகள், புத்தகம், உயிரினங்களின் உடல், மனித உடல் என பூமியின் அனைத்து பகுதிகளிலும் நீக்கமர நிறைந்திருப்பது பூச்சிகள்தான். இதனை அறிவியல் உலகம் தெளிவாக கூறுகிறது. பூச்சிகளில் கணுக்காளிகள் வகையை சேர்ந்த முதுகெலும்புகளின் ஒரு வகுப்பை சேர்ந்த முக்கிய உயிரினங்களாக உள்ளன. இவற்றின் வளர்ந்த பருவம் கெரட்டின் என்ற நகப்பொருளால் ஆன உடலமைப்பை பெற்று உறுதியாக உள்ளது. தலை, மார்பு, வயிறு என மூன்று பாகமாக பிரிக்கப்பட்ட உடலை கொண்டுள்ளன. வாழ்க்கை சுழற்சியில் வெவ்வேறு நிலைகளையும் கொண்டுள்ளன. சில வகை பூச்சிகள் உருமாற்றத்திற்கும் உட்படுகின்றன. பூச்சிகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வு பூச்சியியல் எனப்படுகிறது. இன்று உலக அளவில் பூச்சிகள் குறித்த ஆய்வு உலகின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகிறது. பூச்சியியல் ஆய்விற்காக பல்வேறு ஆய்விதழ்கள் அமைப்புகள் செயலாற்றுகின்றன. உலகில் கண்டறியப்பட்டுள்ள உயிரினங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை பூச்சிகளாக உள்ளன. இவை சுமார் 6 முதல் 10 மில்லியனாக இருக்கலாம் என அறிவியலாளர்கள் கணிக்கின்றனர். பூச்சிகள் உலகின் எல்லா வகையான சூழல்களிலும் வாழ்வதுடன் புதிய சூழலிற்கேற்பவும் பரிணமிக்கின்றன.
0: இடம்பெற்றது சூழல்.

0: ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை புலரும் வேளை இது. வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம் என்கிறார் டாக்டர் அம்பேத்கர். நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம் கைபேசி செயலி தகவல்கள் வழங்குகிறார் A.R. லக்ஷ்மணன் அவர்கள்.
2: கைபேசி செயலி என்பது கையடக்க கணினிகள் மற்றும் நுண்ணறி பேசிகளில் இயங்கும் ஒரு மென்பொருள் பயன்பாடாகும். ஒரு கணினியையோ அல்லது கருவியையோ எந்த மொழியில் இயக்குகிறோமோ அதுவே அதன் முதன்மை இடைமுக மொழி என்று சொல்லலாம். ஒரு கருவியை பயனர்கள் எளிமையாக இயக்குவதற்கு வழங்கப்படும் கட்டமைப்பையே இடைமுகம் என்று சொல்லுகின்றோம். நமக்கும் கருவிக்கும் இடையில் இருக்கும் முகம் இடைமுகம். முதன்மை இடைமுகம் என்பது தமிழில் அமைக்கப்பட்டு விட்டாலே எல்லா செயலிகளும் தமிழில் செயல்படத் தொடங்கிவிடும். தமிழாக்கம் செய்யப்படாத வரிகள் மட்டும் ஆங்கிலத்தில் தோன்றும். உலகின் மிக பிரபலமான செயலிகள் பெரும்பாலும் தமிழிலும் வழங்கப்படுகின்றன. 1990களில் பேக்கெட் கருவிகளில் துவங்கி இன்றுள்ள நவீன செயலி சந்தைகள் வரை இதன் பரிமாண வளர்ச்சி பிரமிக்கத்தக்க வகையில் வளர்ச்சி கண்டுள்ளன. செயலியானது பெரும்பாலான கருவிகளுள் வலை உலாவி, மின்னஞ்சல், நாட்காட்டி, வரைபட உலாவி, இசைப்பாடல்கள் வாங்க உதவும் செயலி என முன்னிறுவப்பட்ட மென்பொருளாகவே இருக்கின்றன. இதன் ஆங்கில வார்த்தையான ஆப் என்பது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ற சொல்லின் சுருக்கமாகும். 2010 ஆப் என்ற ஆங்கில வார்த்தையானது அமெரிக்க பேச்சு சமூகத்தினால் ஒரு ஆண்டின் வார்த்தையாகவே அறிவிக்கப்பட்டது. கைபேசி செயலிகள் நம் அன்றாட வாழ்க்கையை மிகவும் எளிமையாக்கி நேரத்தை மிச்சப்படுத்துகின்றன. தொடர்பு கொள்ளுதல், கல்வி, தொழில், பொழுதுபோக்கு என அனைத்திலும் இன்றியமையாத பங்கினை வகிக்கின்றன. குறிப்பிட்ட செயலிகள் மூலம் உலகம் முழுவதும் உள்ளவர்களுடன் நொடிப்பொழுதில் செய்திகள் மற்றும் ஆவணங்களை நாம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. மேலும் வங்கிக்கு செல்லாமலேயே பண பரிவர்த்தனைகளையும் நொடிப்பொழுதில் பரிமாற்றம் செய்ய முடிகிறது. வழிகாட்டும் செயலி மூலம் புதிய இடங்களுக்கும் மொழி தெரியாத இடங்களுக்கும் எளிதாக பயணம் செய்ய முடிகிறது. கல்வி சார்ந்த செயலிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு தளங்கள் மூலம் வீட்டில் இருந்தபடியே அறிவை நாம் வளர்த்து கொள்ள முடிகிறது. உழவன் செயலி, மருத்துவ செயலிகள் போன்றவை அவசர உதவிகள் மற்றும் அனைத்து அரசு சேவைகளையும் ஒரே இடத்திலிருந்து நாம் பெற முடிகிறது. இத்தகைய நன்மைகள் மூலம் கைபேசி செயலிகள் மனிதனின் செயல்பாடுகளை துரிதப்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் கைபேசி செயலி தகவல்கள் வழங்கினார் A.R. லக்ஷ்மணன் அவர்கள்.
0: நேரம் 7:04. 20 நொடி.

இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்ப அலைகள் சில இடங்களில் வீச வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸையும்

0: அமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
1: தமிழில் நெடிலும் குறிலுமாக ஒரே எழுத்தில் உருவான தனிச்சிறப்பு மிக்க சொல் தூது. உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருள்களை தூது அனுப்புதல் பெரும்பாலும் கலிவெண்பாவால் பாடப்படும் வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் என்றும் மாலை விடு தூது என்றும் அழைக்கப்படும். தலைவன் தலைவியிடையே தூது அனுப்பப்பட்டது. பக்தர்கள் தலைவனாகிய இறைவனிடமும் தூது அனுப்பினர். நற்றூது மட்டுமன்றி வசை தூதும் அனுப்பப்பட்டன. தூது பொருட்களாக அன்னம், மயில், கிளி, மேகம், நாகனவாய்ப்புள், தோழி, குயில், நெஞ்சு, தென்றல், மான், வண்டு என பல வகைகளிலும் தூது அனுப்ப பெற்றது. இவ்வுத்தி நற்றிணை போன்ற சங்க நூல்களிலும் காணப்படுகின்றன. கவிநயமும் கற்பனையும் நிறைந்த கலை வடிவம். தமிழில் தோன்றிய முதல் தூது இலக்கிய நூல் 14ஆம் நூற்றாண்டில் உமாபதி சிவாச்சாரியாரால் மறைஞான சம்பந்தரிடம் தன் நெஞ்சையே தூது அனுப்புவதாக அமைந்த நூல். அழகர்கிள்ளை விடுதூது, நெஞ்சு விடுதூது, மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுதூது, மான் விடுதூது, திருப்பேரூர் கிள்ளை விடுதூது, மேக விடுதூது என்பன சிறப்பானவை. நளதமயந்தி கதையில் அவ்விருவருக்கும் இடையே அன்னம் தூது சென்றதாக அமைந்துள்ளது. திரையிசை பாடல்களிலும் கூட தூது பாடல்கள் காணப்படுகின்றன. நெஞ்சு விடுதூது, நிலவு விடுதூது, நதியலையை தூதாக அனுப்புவது, தென்றல் விடுதூது, தோழி விடு தூது என பல வகைப்பட்ட பாடல்கள் திரைப்படங்களிலும் இடம்பெற்றுள்ளன. கவி காலமேகம் பாடல் ஒன்று, தாதி தூதோ தீது, தத்தை தூது ஓதாது, தூதி தூது ஒத்தித்த தூததே, தாதொத்த துத்தி தத்தாதே, துதி துத்தே தொத்தீது, தித்தித்தது ஓதி திதி. அடிமை பெண்கள் சென்று உரைக்கும் தூதோ பயன்படாதது, கிளியோ போய் தூது உரைக்க மாட்டாதது, தோழியின் தூதோ நாளை கடத்தி கொண்டே போகும், தூதாயிருக்கும் தெய்வத்தை வழிபட்டு தொடர்தலும் பயனற்றதாகும், பூந்தாதினை போன்ற தேமல்கள் என்மேல் படர்ந்து மிகாது, எனக்கு இனிமையானதான என் காதலனின் பெயரையே நான் ஓதிக்கொண்டே இருப்பேனாக. இது காலமேகம். கவியரசர் கண்ணதாசனும் காலமேக புலவரின் பாடலை தன் திரைப்பட நாயகிக்கு ஏற்றவாறு சற்றே மாற்றிக்கொண்டார். தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாது, தாதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது, தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது, இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது. இப்பாடலின் விளக்கமாக அவர் கூறுவது, அடிமை தூது பயன்படாது, கிளிகள் பேசாது, அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது, தெய்வத்தையே தொழுது நின்றால் பயன் இருக்காது, இளம் தேமல் கொண்ட கன்னி வாழ இனியது கூறு. ஒரே எழுத்தின் வர்க்க எழுத்துக்களை கொண்டு எப்படி ஒரு தூது பாடலை ஓவியமாக வடித்து விட்டனர் கவிஞர்கள். சத்திமுத்த புலவரின் நாரை விடு தூது அருமை மிகுந்த ஒன்று. நாராய் நாராய் செங்கால் நாராய், பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய், நீயும் என் மனைவியும் தென்றிசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின், எம்மூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனை சுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடு காத்திருக்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழிதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே என்கிறார் சத்திமுத்தப்பிலவர். இல்லத்தின் வறுமையை போக்க சத்திமுத்தப்பிலவர் மாறன் வழுதியின் கூடலுக்கு செல்கிறார். அங்கு குளிர்காலத்தில் சரியான ஆடை போர்வை ஏதும் இன்றி கைகளால் மேனியை பொத்தி கால்களை மடக்கி குறுக்கி பெட்டிக்குள் இருக்கும் பாம்பை போல் உயிரை பிடித்து கொண்டிருக்கிறேன். நாரைகளே, என் ஊரில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டு அங்கே வறுமையில் இருக்கும் என் மனைவிக்கு என்னை கண்டதை சொல்லுங்கள் என்கிறார். இவ்வாறு தூது என்னும் சிற்றிலக்கிய வடிவம் தனி பாடல்களிலும் பெரும் காப்பியங்களிலும் புராண இலக்கியங்களிலும் நம் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில் இடம்பெற்றுள்ளமையை காணலாம்.
0: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.

0: நேரம் 7:14:55 ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து CISF, CCL நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27ஆம் தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வுக் குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வுக் குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோர பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட

0: சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: தூக்கி போட்டு பிடிக்கிறது, அப்புறம் வந்து குழந்தைங்க ஓடுறாங்கன்னா கையை ஒரு கையை இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. குழந்தைய வந்துட்டு போட்டு ஆட்டும் போது என்ன ஆகுதுனாக்க உள்ள இருக்கிற மூலையும் குலுங்குது. உள்ள இருக்கிற மூளை குலுங்கும் போது என்ன ஆகுது, நம்ம ஒரு 10 சுற்றி சுற்றி நின்னா என்ன ஆகும், சுற்றுது இல்லைங்களா, அந்த ஃபீலிங் வந்து தான் தூங்கும் குழந்தை. அப்படியே தூங்க வைக்கணும் தேவையில்லை. அதுதான் வந்து குழந்தைங்களை ரூமிங்னு சொல்லுவோம். தாய் பக்கத்துலேயே இருக்கணும் குழந்தை, தாயோட கதை கதப்பில் இருக்கணும் குழந்தைன்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஜுரிஸ்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், இது வந்து பெற்றோர்களாலேயோ கூட இருக்கிறவங்களாலேயோ ஆகக்கூடாது. இதை எப்படி தடுக்கலாம்னாக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்க தூக்கி போட்டு பிடிக்கிறது, குழந்தைங்க கையை பிடிச்சி, ஏன் என்ன ஆகும்னாக்கா தவறு கீழே வந்தாங்கன்னு வச்சுங்க பல எலும்புகள் பாதிக்கலாம், பல எலும்புகள் உடைந்து போகலாம், ஃப்ராக்சர் ஆகலாம், புரியுதுங்களா, எலும்பு முறிவு ஏற்படலாம். இதெல்லாம் நாங்கள் பார்க்குற விஷயம்தான். இப்போ ஓடுற குழந்தைய இப்படி ஒரு கையில் இப்படி பிடிக்கி இழுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், இந்த கை வந்து புல் எல்போன்னு சொல்லுவோம், இது எல்போவில் இருக்கிற ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் விலகி தனியாக அப்படி நின்றுடும். சில நேரத்தில் வந்து எலும்பு உடையிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து குழந்தைங்களை சரி எப்படி தூக்கணும் அப்படின்னா, அந்த அக்கல் பகுதி இருக்கு இல்லைங்களா, குழந்தைங்களை தூக்கிறது வந்து ரெண்டு பக்கம் அந்த அக்கல் பகுதியில் ரெண்டு கையை வச்சு தான் குழந்தைங்களை தூக்கணும். ஒரு கையில் இப்படி தூக்குவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்கள வந்துட்டு ரெண்டு கை வச்சு அக்கல் பகுதியில் வச்சு தூக்கிறது தான் நல்லது. குழந்தைங்கள வந்து அதே மாதிரி விளையாடுறது வந்து வெளியே போய் விளையாடுறது, பார்க்கில் ப்ளே கிரவுண்டில் விளையாட தான் கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். ஆனால் வந்து வீட்டு வெளியே தெருவில் விளையாடக்கூடாது, ஏன்னா வாகனங்கள்லாம் செல்லக்கூடியது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 அடி இருக்கிறோம், சிலர் 6 அடி இருப்பாங்க, ஒரு பைக்கே வேகமாக வராங்கன்னு வச்சுங்க, நம்மளே ஏதோ குறுக்கில் போயிட்டோம், ஒரு அடிபடுதுனாக்க அந்த பைக்கோட உயரம் வந்து இந்த டயர் வந்து நம்ம கால் முட்டி வரைக்கும் தான் பெரியவங்களுக்கு படும். ஆனால் ஒரு சின்ன குழந்தை யோசிச்சு பாருங்கள், அந்த அவ்வளோ உயரம் தான் அந்த பைக்கோட உயரத்துக்கு இருக்கும். அந்த குழந்தை வந்து தெருவில் விளையாடும் போது குறுக்கில் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பைக்காரங்களும் கண்ட்ரோல் இல்லாமல் இடிச்சுட்டு, அதெல்லாம் நாங்கள் பார்க்குற விஷயம் தான். அப்போ என்ன ஒன்று, குழந்தைக்கு உயிருக்கே கூட ஆபத்தாயிடும், ஏன்னா குழந்தையோட உடம்புல ஃபுல்லாகவே கூட அடிபட்டோம், பல எலும்புகள் முறிவாயிடும், அதனால் ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பெற்றோர்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இருக்கணும், குழந்தைங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே இருக்கிற கண்டதை எடுத்து வாயில் வைப்பாங்க, சாமி கும்பிட்றது கற்பூரம் வச்சுருக்கணும் ஹிந்துஸ்லாம். அப்போ வந்து இந்த பக்கம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த கற்பூர குழந்தை என்ன நினைக்கணும்னா பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, அவள் வந்து ஒரு சக்கரை கட்டி நினச்சி எடுத்து சப்பிடுவாங்க, அது சப்பின வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வலிப்பு வந்துடும். ஸோ அது வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது, ஆனால் அது பாய்சன், வாய்க்குள்ளே போச்சுன்னா உடலுக்குள்ளே போச்சுன்னா அது பாய்சன். அதனால் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு வேணும். இந்த மாதிரி நிறைய இந்த ரசக்கற்பூரெல்லாம் கூட வச்சிருக்கு, இந்த கொசு மருந்துகள்லாம் இந்த லிக் அதெல்லாம் சேர்த்து வாயில் ஊற்றிக்குவாங்க, அதெல்லாம் உயிருக்கே கூட ஆபத்தாக போய் முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், இப்போ வந்து தண்ணி பாட்டிலில் வந்துட்டு திண்ணற வைக்கிறது, தண்ணி பாட்டிலில் வந்து வேறு ஏதாவது ஊற்றி வைக்கிறது, பெனால் வைக்கிறது, பெனால் பார்த்தா பால் மறைச்சிடுவாங்க. அந்த காலத்தில் இப்போ பரவாயில்ல, இப்போ வந்து கெரோசின் மண்ணெண்ணெய் நம்ம இப்போ அதிகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, மண்ணெண்ணெய் பாய்சன் ரொம்ப காமன், கிருஷ்ணாயில் குடிச்சிட்டான்னு ரொம்ப ரொம்ப காமனாக நாங்கள் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அதெல்லாம் ஏன்னாக்கா அந்த பாட்டிலில் வந்து கிருஷ்ணாயில் ஊற்றி வைக்கிறதுனால குழந்தை தண்ணி நினச்சி எடுத்து, இதெல்லாம் வந்து 1 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க பண்ணுறது. ஏன்னா 1 வயசுக்கு அப்புறம் நகர ஆரம்பிக்குது இல்லையா, குழந்தை ரீச் ஆகும், திறக்க தெரியும், வாயில் ஊற்ற தெரியும், ஒன்றா பண்ணும் 1 வயசு 1.5 வயசுக்கு அப்புறம். இந்த 1 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாய்சன்ஸ்லாம் ஆகலாம். அதனால் வந்து இந்த கற்பூரம், ரசக்கற்பூரம், இந்த பாட்டிலில் என்ன ஊற்றி வைக்கிறோம், ஏதோ இந்த மாதிரி ஐட்டம் ஊற்றி வைக்கிறோன்னாக்க மேலே அறைய வச்சுக்கணும். மேலே அறை குழந்தை நம்மளே ஸ்டூல் போட்டு ஏறி எடுக்கிற அளவுக்கு ஒரு உயரத்தில் வச்சு வேணுன்றப்போ எடுத்துக்கணும், வச்சுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து எட்டரை இடத்துல இதெல்லாம் வச்சோம்னா நிறைய ஆபத்தில் உயிருக்கே ஆபத்தாகிடும்.
2: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம். எங்கள் வீட்டில் தினம் மூணு வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே மூணு மாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட பட்னி கடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது ஒருத்தர் கிடச்சிட்டார், விட்டுள்ளாமா உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது மூணுக்கும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்குறதுக்கு இது மூணு ஒன்று மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த மூன்று வகையான அந்த சுவைப்புகளின் தன்மையும் வேறு வேறு. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா சீக்கிரமே சலிப்பை உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் ஒரு 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம், அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற களிப்பை ரெண்டாவது தடவையும் கொடுக்காது, மூணாவது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாக மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற களிப்பு, அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் களிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது, ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை, ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயம் ஆகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம், அதனால் அது குறைஞ்சி போகிறதில்ல, இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு தட்டும். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது. ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சி போடும். இதுதான் அந்த மகிழ்ச்சி, மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ மூணாவதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். களிப்பிலிருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்கிறது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான். சார், இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க, என்ன உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து களிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. ஒன்றும் புரியல அவன் சொன்னது. அது எப்படி அப்படி என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக. 2 இட்லி சாப்பிட்டா தானே சார் களிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது, அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுடுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான்.
0: இன்று ஒரு தகவல் கேட்டும் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: அந்த இடம் தான் அற்புதம்.
1: அண்ணே அண்ணே,
0: சரிதானா கண்ணே?
2: கண்ணே கண்ணே என்று என் முகத்தை
0: இல்ல இல்ல பாடு, கண்ணே சரிதானா என்று கேட்டேன்.

0: எம் எஸ் ராஜேஸ்வரி வர்மா பாடியிருந்த அந்த பாடலின் படம் ஓரிரவு.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல்

0: தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி செல்வோம்
1: நகர்வலம். டிஜிட்டல் கைது உஷார்.
2: இணையம் மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. நாம் வாழும் முறை, பணியிட சூழல், தொடர்பு கொள்ளும் முறை அனைத்தையும் மாற்றியுள்ளது. இதன் காரணமாக நம்மில் பெரும்பாலானோர் சவாலான ஒரு உலகத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். இதை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி பணத்தை திருடும் முறைகேடுகள் ஒவ்வொரு நாளும் புதுப்புது வழிகளில் அரங்கேறி வருகின்றன. இப்போது பெருவாரியான மக்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறி வருகின்றனர். அதே சமயம் ஆன்லைன் குற்றங்களும் அதிகரித்து வருகிறது. வங்கி கணக்கில் இருந்து பண மோசடி, ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி மோசடி, வசீகர குரலால் பேசி மயக்கி நம்ப வைத்து பணம் பறிப்பு போன்றவை ஆன்லைன் மோசடிகளாகும். ஹலோ, நான் வங்கியிலிருந்து பேசுகிறேன். உங்களது ஆதார் கார்டை இணைக்காமல் இருக்கு, உடனே இணைக்க ஒரு லிங்கை திறந்து பதிவிடுங்கள் என்பார்கள். நாம் அதை தொட்டவுடன் நமது வங்கி கணக்கில் உள்ள பணம் எடுக்கப்பட்டுவிடும். உங்கள் செல் நம்பருக்கு லக்கி பிரைஸ் விழுந்திருக்கிறது. அது உங்களுக்கு கிடைக்க நீங்கள் குறிப்பிட்ட தொகையை நாங்கள் குறிப்பிடும் வங்கிக்கு அனுப்புங்கள் என்று கூறுவார்கள். உங்கள் குழந்தைக்கு எஜுகேஷன் லோன் கொடுக்குறோம், அதை பெறுவதற்கு நீங்கள் ஒரு தொகையை கட்டுங்கள் என்பார்கள். பணம் கட்டியவுடன் அந்த ஃபோன் வேலை செய்யாது. அப்போதுதான் நாம் ஏமாற்றப்பட்டது தெரியும். லோன் கிரெடிட் ஆகி உள்ளது, பணம் கிடைக்கும் என்று ஆசை காட்டி இணைய லிங்கை அனுப்புவார்கள். அதை நாம் தொட்டவுடன் வங்கியில் உள்ள பணம் அவ்வளவுதான். இந்த வரிசையில் இப்போது டிஜிட்டல் அரெஸ்ட், இணைய வழி கைது என்ற முறைகேடு இப்பொழுது புதுசாக ஆரம்பித்திருக்கிறது. இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறவங்க முதியோர்கள் தான். அதிலும் வங்கி கணக்கில் பெரும் தொகையை வைத்திருப்பவர்களை குறிவைத்தே இந்த மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. நம்மை தொடர்பு கொண்டு மிரட்டுவது போல பேசுவது, சிபிஐ அதிகாரி மற்றும் காவல்துறை அதிகாரி போல நமக்கு குறுஞ்செய்தி அல்லது வீடியோ அழைப்பை அனுப்புவார்கள். அதில் நாம் போதைப்பொருள் வழக்கிலோ அல்லது பணம் கையாடல் வழக்கிலோ கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறுவார்கள். நாம் வேறு ஒரு நாட்டிற்கு அனுப்பிய பார்சலில் சட்டவிரோத பொருட்கள் இருந்ததாக தெரிவிப்பார்கள். நாம் எதையும் அனுப்பவில்லை என்று மறுத்தாலும் ஆதார் எண்ணும் தொலைபேசி எண்ணும் அந்த பார்சலில் இருப்பதாக கூறுவார்கள். இதன் பின்பு நீங்கள் கைது செய்யப்பட்டு உள்ளீர்கள், அதனால் வாட்ஸ்அப் காலில் அதிக நேரம் இருக்குமாறு கூறுவார்கள். உங்களை விடுவிக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட தொகையினை நாங்கள் சொல்லும் வங்கிக்கு உடனே அனுப்புங்கள் என்று கூறுவார்கள். பணம் கொடுத்தால் வழக்கு தொடரமாட்டோம் என்றும் சொல்வார்கள். அவர்களுக்கு பணம் போய்ச் சேர்ந்ததும் இணைப்பை துண்டித்து விடுவார்கள். இவையெல்லாம் ஏமாற்று வேலை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவல் அதிகாரிகள் யாரும் வீடியோ காலில் பேச மாட்டார்கள். இதுவரை 31 லட்சம் சைபர் குற்றங்கள் குறித்த புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வீடியோ காலில் ஒரு போலீஸ் அதிகாரி சீருடையில் இருப்பது போலவும் அரசு அலுவலகத்தில் இருப்பது போலவும் நம்மை நம்ப வைப்பார்கள். வீடியோ காலில் தொடர்பு கொண்டு ஆபாசப்படம் உள்ளது என்றும் மிரட்டுவார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அவமானம் கருதி புகார் கொடுக்க யாரும் முன் வருவதில்லை. உண்மையில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற ஒன்றே கிடையாது. போலீஸ் அதிகாரிகள் நேரில் வராமல் எந்த கைது நடவடிக்கையும் கிடையாது. எனவே இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்றால் பயம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு உதவ சைபர் கிரைம் போலீஸார் தயாராக இருக்கிறார்கள். ஆன்லைன் மோசடி பேர் வழிகளிடமிருந்து நாம் தப்பிக்க என்னென்ன செய்ய வேண்டும்? மோசடி பேர் வழிகளிடமிருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் ஆரம்பத்திலேயே இணைப்பை துண்டித்து விடுங்கள். திரும்ப திரும்ப அழைத்தால் அந்த எண்ணை பிளாக் செய்யுங்கள். வேறு எண்ணில் அழைத்தால் உடனே சைபர் கிரைம் போலீஸில் புகார் செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் நடந்தவற்றை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களது தனிப்பட்ட விவரங்கள், படங்கள் ஆகியவற்றை எதிர்முனையில் பேசுபவர்களிடம் எந்த காரணத்தை கொண்டும் பகிரக்கூடாது. தினசரி பணப்பரிமாற்றத்திற்கு தனி வங்கி கணக்கு வைத்துக் கொள்ளலாம். முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றிலும்

0: ஆன்லைன் மோசடிகள் பெருகி வருகின்றன. அதனால் உங்களது புகைப்படத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டாம். கடன் செயலிகளை உபயோகப்படுத்துவதை தவிர்க்கவும். பெரும்பாலும் இந்த செயலிகளில் இருந்துதான் மோசடி நடைபெறுகிறது. சூதாட்ட செயலிகளை பயன்படுத்த வேண்டாம். உங்கள் மொபைலுக்கு முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து வரும் அழைப்புகளை எடுக்க வேண்டாம். பிளே ஸ்டோரில் இருக்கும் தேவையற்ற ஆப்களை இன்ஸ்டால் செய்யாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை வராது. இந்த மாதிரியான ஆன்லைன் மோசடி குறித்து மத்திய அரசு பல்வேறு விதங்களில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. ரிசர்வ் வங்கியும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகிறது. வங்கி சம்பந்தமான பண இழப்புக்கு 1930 என்ற எண்ணை உடனடியாக தொடர்பு கொண்டு புகார் தரலாம். அவசர உதவிக்கு காவல் உதவி செயலியை பயன்படுத்தலாம். ஆன்லைன் மோசடி பேர்வழிகளிடமிருந்து விழிப்புணர்வோடு இருப்போம்.
1: டிஜிட்டல் கைது, உஷார். எழுதியவர் பி. வீரமணி, வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம். நேரம் 7:51.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட ரட்சன்யா பாப்பாவுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 3 வேளை சாப்பிட்றோம். அதுல காய்கறிகள் கட்டாயம் இடம் பெறணும். காய்கறிகளை அப்படியே பச்சையா சாப்பிட்றது நல்லது, அல்லது வேக வச்சு சாப்பிடலாம். ஒவ்வொரு காயிலையும் ஏதாவது ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு. காய்கறிகளை நாம

0: இது இப்பப்போ நம்மாட்கள்கிட்டையும் வந்திருக்கு, நல்லது தான். சமைப்பதால் காய்கறிகளில் இருக்கும் சத்துக்கள் மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமைக்காமல் எல்லா காய்கறிகளையும் சாப்பிட முடியாது. எப்படி இருந்தாலும் நமது அன்றாட உணவில் காய்கறிகள் சேரணும், அது ரொம்ப அவசியம்.
1: ரட்சன்யா பாப்பா,
0: முள்ளங்கின்னு ஒரு காய் இருக்குது, அதை வச்சு சாம்பார் செய்து போடுவாங்க நமது வீட்டு பெண்மணிகள். முள்ளங்கியிலையும் சேப்பு முள்ளங்கி, வெள்ள முள்ளங்கின்னு ரெண்டு வகைகள் இருக்குது. முள்ளங்கி தானேன்னு அலட்சியம் காட்டக்கூடாது. இந்த ரெண்டு முள்ளங்கியில் வெள்ளை முள்ளங்கி சத்துள்ளது, காரல் தன்மையற்ற சுவையான காய். முள்ளங்கியை சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னால் எண்ணெய் இட்டு வதக்கிய பின் பயன்படுத்தணும். கப வாதங்களை தணிக்க வல்லது. முதிர்ந்த முள்ளங்கியை விட இளம் முள்ளங்கி தான் நன்மை தரும். முள்ளங்கி காய்ச்சல் போக்கும், மூக்கு கண் தொண்டையில் தோன்றும் நோய்களை போக்கும். தொண்டை கரகரப்பு, தொண்டை அடைப்பு, நாவில் சுவையின்மை, இருமல் ஆகியவற்றை முள்ளங்கி தணிக்கும். பண்டைய காலந்தொட்டு ஈரல் நோயை தடுப்பதற்கு முள்ளங்கி பயன்படுத்தப்படுகிறது. பித்த நீர் சுரக்க உதவும் வேதிப்பொருட்கள் முள்ளங்கியில் இருப்பதா சொல்லப்படுது. செரிமானத்தையும் சீர்படுத்த வல்லது முள்ளங்கி. வைட்டமின் சி சத்து அதிகமுடையது. முள்ளங்கி கிழங்கை விட முள்ளங்கி இலையில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குதான். முள்ளங்கி கீரையில் சுண்ணாம்பு சத்தும் மிகுதியாக இருக்குது. மேலை நாடுகளில் பலகாலமாக முள்ளங்கி சாறு இருமலை தணிப்பதற்கும் மூட்டு வலியை போக்குவதற்கும் பித்தப்பை சம்பந்தமான நோய்களை குணமாக்குவதற்கும் பயன்படுத்தி வர்றாங்க. வாயு கோளாறுகளை விரட்டவும் தலைவலி தூக்கமின்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட முள்ளங்கி சாறு பயன்படுத்தப்பட்டு வருது. முள்ளங்கி சாறு சாப்பிட கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும். அதனால் லேசாக சர்க்கரை கலந்து சாப்பிட்டோம்னா குத்திருமல் குணமாகும், ஈரல் நோய்களுக்கும் பலன் தரும். இவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு காய் முள்ளங்கியினால.
1: அப்போ ரட்சன்யா,
0: வாரம் ஒரு முறையாவது இந்த முள்ளங்கியை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணுமா வேண்டாமா?
1: வீட்டில் அம்மா கிட்ட சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
0: முள்ளங்கி ஒரு காயான்னு ஏளனமாக பார்க்குறோம், அப்படி அல்ல. எல்லா உணவுப் பொருளும் முக்கியமானவையே. அதே போல் ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன் தான். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும், பொய் எப்போதும் விரிவாகவே பேசப்படும். உண்மையை உரக்க சொல்வதாலேயே சொல்பவரை பலருக்கும் பிடிப்பதில்லை, இது மட்டுமே உண்மை. அப்படித்தான் காய்கறிகள், முள்ளங்கி பற்றிய செய்தி. இந்த முள்ளங்கியை வாங்கியும் சாப்பிடலாம், நமது வீட்டு தோட்டத்தில் விளைவித்தும் சாப்பிடலாம். நீங்கள் எப்படி சாப்பிட போறீங்க? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் சரவணன் அவர்கள்.
4: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: செல்லப்பிராணிகள் என்பவை தங்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக மனிதர்களை சார்ந்து வாழும் உணர்வுள்ள உயிரினங்கள் ஆகும். நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கம் இந்த பொறுப்பு உணர்ந்து ஒவ்வொரு விலங்கும் ஆரோக்கியமான, திருப்திகரமான மற்றும் மனித நேயமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலில் பிறப்பதை உறுதி செய்ய முயல வேண்டும்.
6: செல்லப்பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிமுறைகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்களின் கருத்துக்கள்.
4: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
7: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
3: சில நொடிகளில் தொடர்வது 8 செய்திச் சுருக்கம்.
8: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 உடல்கள் தாயகம் கொண்டு வரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர்

0: கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சினேகா வழங்கினார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02 ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள் கேட்போம். முதலில் ஆசை படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: சுஷீலா ஜமுனா ராணி பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகாணம்.
1: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
2: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
1: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
2: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
1: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
2: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
1: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
3: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டிருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ.
4: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
5: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
4: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லயே இருக்கு?
5: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
4: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போகலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
5: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
4: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அன்று
6: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ்: India officially launches its campaign for election as non-permanent member of UN Security Council for 2028-29 term. Mortal remains of 15 Indian tourists killed in Vietnam boat tragedy arrive in Mumbai. Bodies of 9 fishermen recovered after the trawler sinks

பொன்னுமணி படத்திற்காக இளையராஜா குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 8:45:15. புத்தம் புது காலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம்.

மீண்டும் திரைப்பட பாடல்கள். 10:02 முத்து சிதறலாய். இதுவரை இணைந்து இனிதே பயணித்தும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. இன்றைய நிகழ்ச்சியில் நீலகண்ட சிவன் பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் ஷம்போ மகாதேவா, பௌளி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:49. நீலகண்ட சிவன் பாடல்களை ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. அரங்கிசையில் தொடர்கிறது வேளா சரணம் எனத் தொடங்கும் பாடல். பைரவி ராகம், மிஸ்ரசாப்புதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நீலகண்ட சிவன் பாடல்கள் சிலவற்றை ஆர். விஜயலட்சுமி, ஆர். சித்ரா ஆகியோர் பாட கேட்டோம். வி. வி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி. சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ். சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் OMR விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தாராபுரம் தாலுகாவில் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி.

பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். முத்துச்சிதறலில் ஆகாஷ்வாணி உங்களுக்காக திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. உன்னிகிருஷ்ணன் அருண்மொழி பாடியுள்ள பாடல் தொடர்ந்து படம் சேது.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பார்க்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: நேரம் 10:25, 15 நொடி. முத்துச்சிதறலில் தொடர்ந்து சித்ரா பாடிய பாடல் படம் துள்ளாத மனமும் துள்ளும்.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் ஜிலம் ஒலிபரப்பாகிறது. தினந்தோறும் மாலை 6:10 நேரம் 10:42 30 நொடி. தொடர்ந்து பவதாரணி பாடிய பாடல் படம் பூவெல்லாம் கேட்டுப்பார்.

ஒலித்த அந்த பாடல் நிலவே முகம் காட்டு திரைப்படத்தில் சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியது. தொடர்ந்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, படம் நீ வருவாய் என.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் மாலை 3:30 தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 820 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் ஆழ பிறந்தவன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: ஒலித்தது கிராமத்து மின்னல் படத்திற்காக சித்ரா பாடியிருந்த பாடல்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆயுசு 100 படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் பாடியுள்ள பாடல்

போலாம்பழ புளி கரைக்கும் பொம்பளை, ஹோய் ஹோய் ஹோய் ஹோய் அடுப்பங்க.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: என்னடா பாட்டு, பாட்ட விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா. ஆட்ட வேணாண்டா, அதுக்கு பந்தது பத்தாதுடா.
1: நடைய கட்டுன பத்தாது,
2: நடைய கட்டுன பத்தாது,
1: மேலத்த கொட்டுன பத்தாது,
2: மேலத்த கொட்டுன.

0: தண்ணி அடிச்சா பந்திய வையுங்க, பந்திய வையுங்க, பந்திய வையுங்கடா, பரதேசி பசங்கடா.
1: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

ஒலித்தது. ஆனந்த் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியிருந்த பாடல். நேரம் 11:30. தேன் சிந்தும் நேரத்தில் தொடர்ந்து

நேர்களை ஒலித்தது காதல் பரிசு படப்பாடல் பாடலை பாடியிருந்தார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. ஒலித்த குரல்களை மீண்டும் ஒலிக்கின்றது எங்க சின்னராசா படத்திற்காக.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31ஆம் தேதி.
2: நேரம் 11:42. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகிபாடி உள்ள பாடல்.

இது ஒரு தொடர்கதை படத்தில் இருந்து பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. தேன்சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு பட பாடலை கேட்போம்.

ஜல்லிக்கட்டு படத்தில் இருந்து மனு எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக சின்ன கோயில் பாடுது படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல்.

0: தக்கும்முக்கு தாழம் போட்டுக்கிட்டு சம்மா நெல்லு கூத்து தந்தம் தக்கும்முக்கு டுண்டும் போட்டு.
1: நிறைவு பெற்றது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி. நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: போலீஸ்
3: மிஸ் சீமா.
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்ளோ பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
2: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: एक प्रकार से PM जय अब गरीबों की जय बन गई.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 12:10 சங்கீத சாரல் ஹிமஜா சாம்ராஜ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பின்தங்கிய மாவட்டங்களை மாற்றுவதற்கான முதன்மை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் சென்னை ஆயத்த ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி மைய தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் 2 இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் ராஜஸ்ரீ அவர்கள். 2:15 திரை கானம். 2:40 சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் நிறைவு பகுதி, இதில் ஜெயலலிதா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 2:55 வானிலை. மாலை 5:30 திரை கானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 மனதில் நின்றவை. 6:40 மனதில் நின்றவை. 6:25 6:55 திரை இசை. 7:00 திரை காணும். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 7 செல்லப்பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறி முறைகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 9:15 திரை காணும். 9:30 அறிவியல் நேரம். புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் 2 இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா. நூற்று 1.4 சென்னை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் பிற்பகல் ஒரு மணிக்கு

0: defense systems, missile and drone sites, and maritime capabilities. Iran acknowledged the strikes but did not report any casualties or damage. In FIFA World Cup, France will take on Spain in the first semi-final at Dallas Stadium in Texas, US tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian Standard Time. The Indian men's cricket team will take on hosts England in the first one-day international of the three-match series at Edgbaston in Birmingham today. The match will begin at 3:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:10. சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் ஹிமஜா சாம்ராஜ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நமோ நமோ ரகுகுல நாயகா அன்னமாச்சாரியா கீர்த்தனை.

அடுத்து வசுதேவ சுத்தம் தேவம் என்று தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து பூரைய மம காமம் நாராயண தீர்த்தர் தரங்கம்.

இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஹிமஜா சாம்ராஜ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டோம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் துர்காலட்சுமி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் கல்பலத்திகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாராகாராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதியுதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 ஆண்டு நவம்பர் 22 தேதி சந்துவா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரை

0: இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிவாழ் மீனவர்களுக்கு இன்று தொடங்கி இம்மாதம் 17 வரையிலான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை மறுநாள் 16 அன்று அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசும் வாய்ப்பு உண்டு. 17 அன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.7 முதல் 2 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.7 முதல் 2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. குண்டூர் கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 வரை 1.2 முதல் 1.6 மீட்டர் வரை வினாடிக்கு அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.7 முதல் 2.1 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் கடலோர பகுதிகளில் கோரமண்டல் முதல் அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். பிரகாசம் பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 10 வரை வினாடிக்கு 1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஜி வித்யா இசையமைப்பில் பாடல். இயற்றியவர் திருச்சி வாசுதேவன். இசை பாடியவர் ஏ.எல். ராகவன்.

அடுத்து ராஜ்குமார் பாரதி பாடியுள்ள பாடல் உடன் பாடலை பாடியவர் கீதா கிருஷ்ணன், இயற்றியவர் கு மருதமணி, இசை ஷியாமலா சுவாமி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:30 நொடி. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். 2018 முக்கியமான சமூக விவகாரங்களில் ஒப்பீட்டு அடிப்படையில் குறைந்த முன்னேற்றத்தை மட்டுமே கண்டுள்ள மாவட்டங்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டம். இந்தியாவில் சமூக பொருளாதார குறியீடுகளில் போதுமான வகையில் செயல்படாத மாவட்டங்கள் கண்டறியப்படுகின்றன. இந்த திட்டத்தின்படி மாநில மற்றும் மத்திய அரசின் நல்வாழ்வு திட்டங்கள் ஒரு சேர மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனை மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்துதான் செயல்படுத்த முடியும். இதில் சிறப்பாக செயல்படும் மாவட்டங்களுக்கு டெல்டா ரேங்கிங் வழங்கப்படுகிறது. மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடைவதற்கு தரவுகளை திறம்பட பயன்படுத்தி நடைமுறைக்கு சாத்தியமான நிர்வாகத்தினை அளிக்கும் மாவட்டங்கள் இந்த டெல்டா ரேங்கிங்கில் இடம்பெறுகின்றன. மாதந்தோறும் மாவட்டங்கள் ஆராயப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் பலம் என்ன என்று கணக்கில் கொள்ளப்படுகிறது. முதலில் தங்கள் மாநிலத்தில் முதல் மாவட்டமாக தரம் உயர ஊக்கமளிக்கப்படுகிறது. பின்னர் அதே அடிப்படையில் முன்னேறி நாட்டில் முதல் மாவட்டமாக உத்வேகம் அளிக்கப்படுகிறது. நாம் அதிக சாத்தியங்கள் இருக்கும் காலகட்டத்தில் வாழ்கிறோம். அது மாறாக நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றன. எந்த துறைகளில் முன்னேற்றத்தை மாவட்டங்கள் நாடுகின்றன என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும். பின்னர் அதிர்வலைகள் போல அதனை கொண்டு முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்களுக்கான பட்டியலில் அவற்றை இணைத்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சமூக நீதி என்ற நமது இலக்கிற்கு இந்த மாவட்டங்களின் மேம்பாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வளர்ச்சி உயர்ந்திருந்த போதிலும் மக்களின் வாழ்க்கை தரம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது ஈடாகவில்லை. தரவுகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது வாழ்க்கை தரம் உயர்வு என்பது ஆங்காங்கே பலவகைப்பட்டதாக இருப்பது தெரிய வந்துள்ளது. குறைவான வளர்ச்சியை எட்டும் மாவட்டங்களுக்கு உதவி செய்து அவற்றையும் பிற மாவட்டங்களுக்கு நிகராக ஆக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இதன்படி வளர்ச்சி என்பது ஒரே சீராகவும் ஒருங்கிணைந்ததாகவும் இருக்கும். கடந்த 2018 28 மாநிலங்களில் உள்ள 112 மிகவும் பின்தங்கியுள்ள மாவட்டங்கள் கண்டறியப்பட்டன. அந்தந்த மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு இது போன்ற மாவட்டங்களை கண்டறிந்துள்ளது. சமூக பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில் இந்த மாவட்டங்களின் முன்னேற்றம் கணக்கிடப்படுகிறது. அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே மத்திய அரசின் குறிக்கோள். மக்களின் திறன்களை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் சத்துணவு, கல்வி, விவசாயம் மற்றும் நீர் ஆதாரங்கள், நிதி ஒருங்கிணைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு போன்றவை முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. பல்வேறு துறைகளின் தரவுகளின் அடிப்படையில் நிதி ஆயோக் அமைப்பு வளர்ச்சி தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை பொறுத்து வளர்ச்சி திட்டங்கள் திட்டமிடப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூரில் 5 நதிகளின் இணைப்பு திட்டத்தை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதேபோல் புந்தல்கண்ட் பகுதியில் சித்திரக்கூட்டில் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினார். ஃபத்தேபூரில் மருத்துவக் கல்லூரி, புதிய ரயில்வே வழித்தடங்கள் என ஒவ்வொரு திட்டமும் அத்தியாவசிய தேவை இருக்கும் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து கொண்டுவரப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
0: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 1:10 ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தின் தலைமை ஆசிரியர் ஆர். தனலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ.
1: இப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பழைய பொருட்கள் இருக்கும்ல, பழைய ஆடைகள் இருக்கும்ல, அதை வந்துட்டு புதுவிதமான பொருட்களாவோ இல்லை புது ஆடைகளாவோ உருவாக்குறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா?
2: சஸ்டைனபிலிட்டி, அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ஜீன்ஸ் அதை வச்சு எப்படி ஒரு கார்மெண்ட்டாக கொண்டு வரலாம், அது பார்க்கறதுக்கு பழைய துணி மாதிரியோ பழைய கார்மெண்ட் மாதிரியோ தெரியாது. அதை எப்படி வாஷ் பண்ணி எப்படி அதை நீட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கார்மெண்ட்டை எப்படி கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்றது, இது சஸ்டைனபிலிட்டி இப்போ வந்துட்டுருக்கு. அதாவது சஸ்டைனபிலிட்டி யூஸ் பண்ண ரீசைக்கிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யூஸ் பண்ண பொருளை தூக்கி போடாம அது எப்படி ஒரு கன்வர்ஷனை கொண்டு வருதுன்றது இப்போ கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறோமா?
1: ஓகே மேம்.
2: வி ஆர் கன்வெர்ட்டட் ஒன் ஃபேஷன், அதாவது கார்மெண்ட்டை தச்சு கிட்டத்தட்ட ஒரு 13-14 கார்மெண்ட்டை குறைஞ்சது ஒரு 100-150 ஜீன்ஸை கட் பண்ணி அதுலேருந்து தான் கார்மெண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணணும்.
1: ஓகே மேம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 100-150 ஜீன்ஸ் சொன்னீங்கல்ல, இது உங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க?
2: ஸோ நாங்கள் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணுவோம்.
1: ஓகே.
2: அதே மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி தான் அந்த ஜீன்ஸ், ஏன்னா ஜீன்ஸில் அந்த பட்டன் ஒன்று போச்சுனாலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது.
1: கண்டிப்பாக
2: அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மெட்டல் பட்டன், அந்த பட்டன் போயிடுச்சுன்னா ரீஃபிக்ஸ் பண்ண முடியாது. நல்ல குவாலிட்டியாக இருக்க ஜீன்ஸ்ன்றப்போ அது இல்லாமல் ஃபிட்டிங் இல்லை, ஃபேட் ஆகிடுச்சு, வெயிட்டாக இருக்குது, அந்த மாதிரி மெட்டீரியல்ன்றதுனால எங்களுக்கு ஜீன்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது.
1: ஓகே.
2: இன்ஃபேக்ட் ஃபேஷன் ஷோ ஆரம்பிக்கிறப்போ பயந்தோம் இப்படி அவ்வளோ கலெக்ட் பண்ண போகணும்னு, ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்ச ஒரே பொருள் எது அப்படின்னா ஜீன்ஸ்.
1: ஓகே ஓகே மேம். இது இல்லாமல் ஜீன் இல்லாமல் வேற எந்த பொருளெல்லாம் வச்சு நீங்கள் அதை புது பொருட்களாக மாதிரி
2: நிறைய இப்போ வேஸ்ட் இப்போ சுடிதார்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட்டட் பேட்ச் ஒர்க் கார்மெண்ட்ஸாக நிறைய பண்ணலாம். அதே மாதிரி இந்த டோர் மேட் எப்படி அப்படின்றது, இப்போ எங்கள் ஃபேஷன் டிசைனிங் படிக்க உள்ள வந்தீங்கனாலே நாங்கள் நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம்.
1: ஓகே.
2: ஒரு வேஸ்ட் பொருளை வச்சு எப்படி நீங்கள் அது ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரணும், அது இல்லாமல் எங்களுக்கு லிப்பன் ஆர்ட், பாட்டில் ஆர்ட், பாட் ஆர்ட் அண்டு டிஷ்யூ பேப்பர் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் வரும். ஏன்னா அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா நார்மலாக ரிட்டர்ன் கிஃப்ட்ன்னு ஒன்று
1: கொடுப்பாங்க.
2: அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சில்வர் பாத்திரமாக கையில் கொடுப்பாங்க. இப்போ இது என்னென்னா கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற கொஞ்சம் ஹை லெவல் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க, கல்யாண பேகுன்னு. இப்போ இது தைக்கிறது ஒரு ட்ரெண்டிங், இதை தைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு பதிலாக ஒரு லிப்பன் ஆர்ட் அப்படின்னு வால் டெக்கர்னு சொல்லுவோம், அந்த லிப்பன் ஆர்ட்டை ஒர்க் பண்ணுறது எப்படி, அதில் ட்ரைனிங் கொடுக்கும். அப்போ இந்த ஒர்க் ஷாப் என்னென்னா நாட் ஓன்லி ஹோம் டெக்கர்ஸ், அது ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணோன்றது அவங்களுக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங்காக கொடுக்கறதுனால அப்பேரல் கார்மெண்ட்டை தவிர்த்து இதெல்லாமும் பிஸ்னஸாக இருக்கு ன்றது அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங்காக கொடுக்குறோம்.
1: ஓகே மேம். நம்ம நிறைய கடைகள் இப்போ போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். அவன் ஒரு சின்ன ஒரு கப் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் ஒரு பல்ப் வச்சு அதை சுற்றி ஒரு பெரிய யூஸ் பண்ண பொருட்களாலே லைட்ஸ் சுற்றி வச்சுருப்பாங்க. அண்ட் ஆனால் வந்து புதுசாக எவ்வளோ காசு கொடுத்து நம்ம அந்த கடைக்கு போய் எப்படி சொல்கிறது எலைட்டாக இருக்கும், அது கூட பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. அந்த ஹேண்ட்மேட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக அதை செஞ்ச ஒரு விஷயம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
2: கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எக்கெல்லாம் வைக்கிறோம், அதை வச்சு நைட் லேம்ப்ஸ் பண்ணலாம். இதுதான் பேசிக், இப்படிதான் ஒரு ஐடியா. அந்த ஐடியா கொடுக்கறது தான் எங்களோட வேலை. அவனோட கிரியேட்டிவிட்டி அவன் காமிக்க ஆரம்பிச்சிருவான்.
1: ஓகே மேம். இப்போ இந்த கோர்சஸில் வந்துட்டு டிகிரி இல்லாமல் டிப்ளமோ இல்லாமல் சர்டிஃபிகேட் இல்லாமல் பார்ட் டைம் கோர்சஸ் இருக்கா மேம்?
2: இருக்குமா. இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு பிளவுஸ் தைக்கணும், சுடிதார் தைக்கணும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக வைக்கிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவங்க வீக்கெண்ட்ன்றப்போ தே கேன் கம் அண்ட் லேர்ன் இட். இது ஒரு வீக்கெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இந்த வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ன்றப்போ வெறும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்கும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக இருக்குமா?
1: ஓகே மேம்.
2: இப்போ எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, மர்ச்சன்டைசராக இருக்கார், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக இருக்கார், ஆனால் அவருக்கு சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்காது. அதர் தென் தட் சாஃப்ட்வேரில் இருக்கேன், எனக்கு ஒரு பிளவுஸ் சுடிதார், எனக்கும் ஃபேஷன்ன்றது ஃபேஷனாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே கோர்சஸாகவும் வைக்கிறோம்.
1: ஓகே மேம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் ஒரு தையல் மிஷின் கண்டிப்பாக இருக்கும், ஏதோ நான் வித்து பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சிங்கிள் மதர் இல்லைனா ரிட்டையர்டு பீப்புள் கூட வந்துட்டு சில பேர்லாம் அவங்களுக்குலாம் கோலம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டிசைன் ஏதோ ஒன்று ஒரு விஷயம் கிராஸ் செய் அது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கோர்சஸும் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த அப்பேரல் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம்?
2: கண்டிப்பாக. இங்கே இப்போ லாஸ்ட்டு அட்மிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து யூஎஸ்ஏயில் இருக்காங்க, யூஎஸ்ஏயில் பொண்ணு இருக்கா, ஹஸ்பண்ட் இருக்காங்க, பையன் இங்கே வந்து

0: இருக்காரு, அவருக்கு இந்தியாவில் தான் இருக்கணும்னு. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டோடனே பையன் வேலைக்கு போனோடனே யாருமே இல்லை வீட்டில், அமைதியான ஒரு விஷயம். அவங்க அங்கே ரொம்ப ஹெட்ரிக்காக இருந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்களுக்கு அது முடியலன்றப்போ இங்கே எங்கே கிட்ட வந்தாங்க. இன்வால்வ் ஆன அடுத்த நிமிஷம் ஷீ இஸ் மோர் ரிலாக்ஸ்ட், அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை அவங்க கிட்ட கிடையாது. ஸோ அது இல்லாமல் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க, அவங்களும் இங்கே இங்கே வந்தாங்க, எனக்கு இது ஒரு பேஷனாக இருக்கு. ஈவன் ஷீ இஸ் டூயிங் நைட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே தைச்சு பழகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்களே ட்ரெஸ் தச்சு போட்டுக்கணுன்ற ஒரு ஆசை. அப்போ ஏஜ்ன்றது என்ன ஆச்சுன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே போன உடனே வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றப்போ அவங்களுக்கு ஒரு டைவர்ட் வேணும், டைவர்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களை அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கப்போவே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன கடை வந்து ரெண்டு செகண்ட் ஹேண்டுக்கு வருது மேடம், நான் எடுத்துக்கலாமா, நீ இங்கே எடுங்க, ஏன்னா நீங்கள் இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க, அங்கே நீங்கள் எடுக்கிறப்போ உங்கள் கிளைண்ட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது நீங்கள் தைச்சு கொடுக்குறப்போ அது இங்கே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: ஸோ இந்த மாதிரி நாங்கள் பூஸ்ட் பண்ணி ஷீ ஸ்டார்டட் பிஸ்னஸ். இப்ப அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி,
1: சூப்பர் மேம்.
0: இதுதான் ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். சிங்கிள் மதர், நவ் ஷீஸ் அந்த ஷாப்ல வர வருமானத்தை வச்சுதான் இப்ப அவங்க குடும்பமே நல்லா இருக்கு.
1: ஓகே, சூப்பர் மேம்.
0: டெக்னிக்கலாவோ இல்லை மாரல் சப்போர்ட் எங்களால் முடிஞ்சது. சடனாக ஒரு ஃபேப்ரிக் கேட்பான், இந்த ஃபேப்ரிக் எங்கே கிடைக்குதுன்றது அவனுக்கு தெரியும், இந்த ஃபேப்ரிக் எங்கே கிடைக்குது நீ எனக்கு சொல், இங்கே யார் இருக்கா, எந்த வெண்டாரை நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபேப்ரிக்கை நான் பார்த்தேன் இது டெக்னிக்கல் பேர் எனக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும்.
1: சூப்பர் மேம். ப்ரீவியஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா புதுசாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா நம்ம ட்ரெண்டில் இருந்தால் தான் நம்ம சர்வே ஆக முடியும்.
0: கண்டிப்பாக இது நடக்குதுமா, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க பசங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் போட்டு.
1: சூப்பர் மேம். ஏன்னா நான் இப்போ அதை கேட்கலான்னு வந்தேன், ஏன்னா ஆஃப்லைனில் எல்லாருமே வந்து படிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆன்லைன்னா ஆன்லைன் கோர்ஸஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்கலான்னு வந்து சொல்லிட்டீங்க.
0: டவுட் ஒன்று கேட்பாங்க என்ன அப்படின்னா, ஃபேஷன் டிசைனிங் 80% ப்ராக்டிக்கல் சொன்னீங்க, இது எப்படி ஆன்லைனில் கொண்டு போறீங்க?
1: ஓகே,
0: ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவன் அவனுக்கு ப்ரொஃபஷனலாக என்ன நடக்குதுன்றது தெரியும். இப்போ ஒரு ஐஏன்றப்போ அவனுக்கு நான் ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா அவன் உடனே இண்டஸ்ட்ரியில் கோரிலேட் பண்ணிப்பான், அந்த சிஸ்டம் அங்கே இருக்குன்றது. அப்போ இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு. அதனால தான் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன்.
1: ஓகே, கோர்ஸ் எல்லாமே ஒன்லி ரெகுலர் மட்டும்தானே?
0: ரெகுலராக தான் இருந்தால் நல்லது, ஏன்னா 80% ப்ராக்டிக்கல்ஸ், கண்ணார அவன் பார்க்கணும், அவன் மெஷர்மெண்ட் எடுக்கிறான், கட் பண்ணுறான், தைக்கிறான், அதை அவன் ஒரு பாடி டமிலையோ இல்லை மேனிக்யூன்லையோ போடுறப்போ எங்கே ரிங்கிள்ஸ் வர்றதுன்றது, அது எதனால் வருதுன்றது நாங்கள் பக்கத்தில் இருந்து சொன்னால் தான் உனக்கு புரியுமே தவிர, ஆன்லைனில் கொண்டு வரப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு.
1: ஓகே, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு மேம்?
0: இப்போ அந்த மாதிரி என்ன எங்களுக்கு கேஸ் ஸ்டடியே பண்ணலாம். 2015 பேட்ச், ஓகே, அந்த இடத்துல ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க, பொன் குழந்தை, ஷீ இஸ் ஏபிள் டு டூ, நல்லா பேசுவா, எல்லாம் எழுத வராது,
1: ஓகே,
0: ஸ்கிரைப் வைக்கணும், இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த குழந்தை இப்போ என்னென்னா கிளாஸ் எடுக்கிற, யாருக்கு எடுக்கிறேன்னா அவ்வளோ மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்.
1: ஓகே,
0: இப்போ கேட்டேன் இண்டஸ்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னா, வேண்டாம் என்னோட ஸ்பீடுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்பீட் கொஞ்சம் கஷ்டம், நான் இந்த மாதிரி டீச்சிங்க்கு போகிறேன், அண்ட் ஷீஸ் கண்டினியூங். ஸோ அவள் அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு அவள் கிளாஸ் எடுத்துட்ருக்கா. ஸோ இந்த இன்சிடென்ட், இன்னொரு குழந்தைக்கு கொஞ்சம் கண்ணை பார்த்து பேச மாட்டேன்,
1: ஓகே,
0: கொஞ்சம் ஒரு 10 feet போனால் அவனுக்கு பர் ஆயிடுது, ஐ சைட் அப்படின்ட்டு. ஸோ அந்த குழந்தைய பேசி பேசி பேசி வர வச்சு அவன் கிளாஸ் முடிச்சு போகிறப்போ இஸ் ஏபிள் டு சீ, எங்களோட ஐ கான்டாக்டுக்கு வந்தான். வந்தப்போ அவனுக்கு கண்ணு கீழே தான் இருக்கும், நாங்கள் அதை பேச வச்சோம், நீ கண்ணை பார்த்து பேசணும், எதுவாக இருந்தாலும் நீ கண்ணை பார்த்து பேசணும், பாடி நிமிர்ந்து இருக்கணும், இந்த இந்த ட்ரைனிங் கொஞ்சம். அந்த குழந்தை இங்கே போகிறப்போ கண்ணை பார்த்து பேசுனது தான் எங்களோட அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் எடுத்துப்போம்.
1: வாவ், ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த கண்ணை பார்த்து பேசின விஷயங்களாக இருக்கட்டும், நான் எனக்கு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இப்போது ஆல்ரெடி எனக்கு டைலரிங் தெரியும், நான் எதுக்காக இந்த கோர்ஸை படிக்கணும்? இப்போ இந்த டைலரிங்க்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த ஃபேஷன் கோர்ஸுக்குமான வித்தியாசம் என்ன?
0: நான் ஒன்று சொல்லட்டுமாமா, உங்கள் அளவு எடுக்கிறார் டெய்லரு, உங்கள் கண்ணதுக்குவே உங்கள் துணியை மடித்து தைக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிக்க அப்படின்னா உங்கள் அம்மாவோட எக்ஸாம்பிளை எடுக்கலாம்.
1: ஓகே,
0: ஃபஸ்ட்டு டைம் அந்த டெய்லர் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா தைக்கிறாருன்னு. அடுத்த ஒரு 2 ப்ளவுஸில் நீங்கள் நல்லா கேட்கலாம் அந்த டெய்லரை திட்டினது.
1: ஓகே,
0: எல்லார் வீட்லேயும் நடக்கும். ஓகே, நல்ல ப்ளவுஸை பாலாக்கி கொடுத்துட்டார். என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டெய்லர் கற்றுக்கிட்ட விதம்
1: ஓகே
0: ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது, ஃபார்முலா பேஸில் இருக்குது. ஓகே, அவனால் மறக்கவே முடியாதுன்றது தான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவன் வெளியே கற்றுட்டு வந்தாலும் இங்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் புரியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஏன்னா இது ஃபார்முலா பேஸ்டு, இதுக்கு இது இல்லைன்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றது நம்ம ஸ்டெப் வைஸாக சொல்லித்தரோம். ஷோல்டர் அப்படின்னா ஒரு 6 இன்ச், 5.5 இருந்து 6 குள்ளே போ, ஈஸியாக

0: புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் நிறைய அவங்க என்னெல்லாம் வீட்டில இருந்து பண்றப்போ தப்பு நடந்ததோ அது எல்லாமே இங்க கிளாரிஃபை ஆகுது.
1: ஓகே,
0: சோ தே ஆர் வெரி ஹாப்பி. ஒரு ப்ரொஃபஷனலா இது போறதுனால தான் இந்த டிஃபரன்ஸ் நல்லாவே அவங்களுக்கு தெரியுது.
1: சூப்பர் மேம். இப்போ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அவர் படிக்கவே இல்லை ஆனா ஊர்ல வந்து அவர்தான் சூப்பரா பிளவுஸ் தைப்பாரு, சுடிதார் தைப்பாரு எல்லாமே. ஆனா நம்ம இந்த ட்ரெண்டுக்கு இருக்கணும், இப்ப இருக்க இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம தைக்கணும் எல்லாம் பண்ணணும்னா நம்ம பழைய ட்ரெண்ட்ல இருந்தோம்னா சர்வே ஆகவே முடியாது யூஷுவலாவே, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே. அப்படிங்கிறப்போ எனக்கு படிக்கவே வராது, எனக்கு நான் விட்டுட்டேன், எப்போ விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க எப்படி சொல்லி தருவீங்க?
0: இப்போ 10th பாஸ் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோமா, இப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் கோர்ஸ்ன்னு போடும், அதுக்கு அடுத்தது 10th 6 மாசம் கோர்ஸ் முடிச்ச உடனே 1 இயர் டிப்ளமாக்கும் கொண்டு வரும், அது பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவன் படிக்கிறப்போ அவனுக்கு படிப்பே வரல, ஆனா இது எல்லாமே 80% ப்ராக்டிகல் பேஸ். அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவனை டெவலப் பண்ணிட்டு வருவோம். இப்போ 8th பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு லோன் வாங்கணும், கண்டிப்பா சர்டிஃபிகேட் இருந்தால் தான் லோன். அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, சூயிங் மிஷின் ஆப்ரேட்டர், செல்ஃப் மேட் டெய்லர்னு சில அதில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தே கேன் கோ ஃபார் அப்ளைங் த லோன்.
1: சூப்பர் மேம். இப்போ நான் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னா, ஒரு விமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்கு மேம்?
0: நிறையவே இருக்குமா, உமன் ஆண்டர்பிரினர் ஸ்கீம் நிறையவே வருது, முத்ரா, எம்எஸ்எம்இ, டெக், இந்த மாதிரி இடத்துல நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ தே கேன் கோ டைரக்ட்லி அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி உமன்ஸ் லோன் வாங்கினாலும் சப்சிடி உண்டு. இப்போ சே எக்ஸாம்பிள் 100,000 வாங்கினா அப்படின்னா 25% அவங்களுக்கு சப்சிடி டைரக்டாகவே கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது, அவேர்னஸ்ன்றது நம்ம தான் கிரியேட் பண்ணோம்.
1: எனக்கு இதை கேட்கும் போது என்ன ஒரு கேள்வி தோணுது அப்படின்னா, இந்த கோர்ஸ்க்கு வந்து நிறைய விமன் ஜாயின் பண்ணுறாங்களா இல்லை மென் ஜாயின் பண்ணுறாங்களா மேம்?
0: மா இது ஃபேஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபீமேல் ஏரியா தான் அது.
1: ஓகே,
0: இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ பாய்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, தே ஆல்சோ வாண்ட்ஸ் டு பிகம் ஃபேஷன் டிசைனர். நீங்க கொஞ்சம் நல்லா போய் டிசைனரோட யாரெல்லாம் பேருன்னு படிச்சீங்கன்னா, மோஸ்ட்லி மேலோட பேர் தான் நல்லா ஃபிளாஷ் ஆகும் ஃபீமேலோட விட. இப்போ இந்த அவேர்னஸ் ஜாஸ்தியாகிறதுனால பாய்ஸ் தான் ஜாயின் பண்றாங்க. இது தவிர நீங்க சொன்னீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா பாயா இருந்தா என்ன பண்றது, 12th பாஸ் பண்ணியிருக்கான் படிப்பு வரல அப்படின்னா, இந்த மெஷின் மெக்கானிக் கோர்ஸ், இப்போ ஒரு 100 சூயிங் மெஷின் வச்சிருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில மெக்கானிக்ன்றது கண்டிப்பா தேவை. ஸோ அவனுக்கு ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம், 6 மாசம் கோர்ஸ் அவன் ட்ரெயின் பண்ணி முடிச்சோடனே இண்டஸ்ட்ரியில அவனுக்கு மெக்கானிக்கா கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில மெக்கானிக் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி.
1: சூப்பர் மேம். இப்போ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா, இப்போ முன்னாடியே நம்ம பேசின மாதிரி சோஷியல் மீடியால நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கலருக்கு இந்த நல்லா இருக்கும், நீங்க வார்ம் டோனா கோல் டோனா இந்த கலரை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க மேம். நீங்க பொதுவாக என்ன கலர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்?
0: சி, நார்மலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கலர் வீல் வந்து படிப்போம், வீல் காட் இட் ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷரி கலர், டிட்டு டோன்ன்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ சே எக்ஸாம்பிள், ஐ கிவ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கொஞ்சம் டார்க்கான ஸ்கின்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ப்ரிஃபர் தி லைட் கலர்ஸ். இப்போ அந்த லைட் கலர்ஸ், டார்க்காக இருக்கவங்க ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட கண் ஃபர்ஸ்ட் அவரோட ஒயிட் ஷர்ட்ல தான் பார்க்கும், அதுக்கு அடுத்து தான் அவரோட ஃபேஸை பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் டார்க்காக தெரிவார். இப்போ அவரே ஒரு டார்க் கலர் போட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் அவரோட ஷர்ட்டை பார்க்குறப்போ அவர்கிட்ட போட்டிருக்க ஷர்ட்டோட கலர் டார்க்காக இருக்கு, அடுத்து அவர் ஃபேஸ் பார்க்குறப்போ எனக்கு கலர் லைட்டாக தெரியுது.
1: ஓகே,
0: அப்போ இந்த டார்க் கலருன்றவங்க, டார்க்காக போடுறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, தே வில் ப்ரிஃபர் தி லைட் கலர்ஸ். அப்படி டார்க் கலர் போடுறப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க கலர் ஸ்கின் டோன் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி லைட் டோனுக்கு வர.
1: ஓகே, ஏன்னா நிறைய பேர் இப்போ மேரேஜ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஏன் கலருக்கு என்ன கலர்ஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அதை செக் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து அவங்க அந்த சாரீஸோ இல்ல லெஹங்காஸோ எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறாங்க.
0: தெளிவு வந்து இதை நான் ஒன்னு சொல்லணும், அது பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ நம்ம ஒரு கல்யாணம்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க,
1: ஓகே,
0: யூ வில் பி பெரிய வெட்டிங் ஹால் கொடுக்குறோம், நல்ல மேக்கப்க்கு நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், மியூசிக் அதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஈவினிங்கில் போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஏதாவது மார்க்கெட்டில் வாங்கி போட்டுக்கிறாங்க.
1: ஓகே,
0: மொத்தமாக டிசாஸ்டர். எல்லாமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஆனால் என்னென்னா உங்களுக்கான விஷயத்துக்கு அதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் வைக்காமல் தப்பான ஒரு கலர், என்னென்னா எனக்கு பேக்ரவுண்ட் மேட்சிங்க்கு வேணுன்றதுனால ஒரு கலரை வாங்கி நீங்கள் போடுறதுன்றது கடைசியில் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு டிசாஸ்டர். என்னென்னா எந்த பொண்ணுக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு பஃபி ஒரு கவுனு, அதுலேயும் டார்க்ன்றப்போ இன்னும் லைட்டராக போடுறப்போ ஹர் ஸ்கின் டோனே மொத்தமாக மாறி போகிறது. அப்போ இதில் என்ன அட்வைஸ்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, அது

0: ஒரு டிசைனரையோ ஒரு ஃப்ரீலான்சரையோ வச்சு ஏன் ஸ்கின் டோனுக்கு என்ன செட் ஆகும், அந்த மேரேஜ் ஹாலில் பேக்ரவுண்ட் என்ன போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னு ஒரு டிஸ்கஷன் வச்சா. பியூட்டிஷியனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிங்கன்றப்போ கார்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, ஏன்னா இதுதான் உங்களோட லைஃப் மெமரி.
1: கண்டிப்பாக.
0: ஸோ அதில் நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்குறப்போ யூ லுக் பியூட்டிஃபுல். அன்லஸ் ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு ஸ்டைலிஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்களோட பர்சனல் அண்ட் ஸ்பெஷல் அட்வைஸ்.
1: கரெக்ட் மேம்.
0: ஒரு ஹை ப்ரொஃபைல் நல்லா படித்து முடிச்சு ஒரு ஹை ப்ரொஃபைல் போடுறான், அவனுக்கு என்ன க்ளூம் பண்ணணும்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல இவங்கள கூப்பிட்டுறப்போ, சே எக்ஸாம்பிள் நீ ஒரு ஃபார்மலாக போகிறான்னா என்ன பேண்ட்டுக்கு என்ன ஷர்ட் போடணுன்றத அவங்க தான் சொல்லணும். ஒரு கெட் டுகெதர் ஒரு மேரேஜுக்கு போகிற அப்படின்னா அந்த இடத்துல நீ எப்படி போகணும், இந்த விஷயங்களை ஒரு டிசைனரால் ஈஸியாக சொல்ல முடியும். அந்த கலர் காம்போ அவனோட ஸ்கின் டோனுக்கு இவங்களால மட்டும்தான் அது பண்ண முடியும். நானாக பண்ணிக்கிறேன்னு நிறைய சோஷியல் மீடியாவில் கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு டிண்ட் உங்களோட ஷேட் ஜாஸ்தியானாலும் அந்த கலரே உங்களுக்கு வேறு மாதிரி தானே காமிக்கும். ஸோ அட்வைசபிள் சோஷியல் மீடியாவில் டிபெண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் டிபெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி பெஸ்ட் ரிசல்ட்.
1: எஸ் மேம்.

0: நான் பார்த்து அட்ராக்ட் ஆன பீப்புள் வந்து என்னன்னா, அவங்க சாரீ தான் வியர் பண்ணிருப்பாங்க, அவங்க ஒன்லி 3/4 பிளவுஸ் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாங்க, கழுத்துல எதுவுமே போட்டிருக்கவே மாட்டாங்க, காதுல அவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு பெருசா போட்டிருப்பாங்க இல்ல குட்டியா போட்டிருப்பாங்க. ஷி லுக்ஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல். லைக் எனக்கு அப்பதான் அவங்களுக்கு தெரியும், ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கும் போது ஓகே ஷி நோ சம்திங் அந்த மாதிரி இருக்கும்.
1: நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அவங்க அந்த சாரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: ஓகே
1: புரியுதுங்களா? அவங்க போட்டிருக்க சாரி டு பி ஹைலைட்டட்ன்றதுனால அவங்க மீதி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நெக்ல கூட எதுவுமே போட மாட்டாங்க, சாரி மட்டும் ஹைலைட். நீங்க பாக்குறப்போ அவங்க சாரி நல்லா இருக்கு. சப்போஸ் அவங்க ஒரு ஹெவி ஜுவல்லரி பாத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எதை பாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு கார்மெண்ட் ஹைலைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜுவல்லரி கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளெயின் சாரியோ இல்ல ஒரு சிம்பிள் சாரி போறப்போ கண்டிப்பா அது ஹைலைட் ஆகும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே பாதி பேர் நல்லாவே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
0: ஓகே மேம், பட் எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது டிசைன் அந்த கலர்ஸ் பத்தியோ கலர் காம்பினேஷனோ வாட் எவர் எனக்கு சுத்தமா தெரியாது. நான் ஏதோ இருக்கு அயன் பண்ணி வச்சிருக்காங்க மேல இருக்குன்னு எடுத்து போட்டு போயிடுறேன் அப்படின்னு இருக்கேன் நானு. இப்போ இந்த விஷயம் கேட்டோன்னா எனக்கு இதை கத்துக்கலான் இருக்குப்பா, எனக்கு நானே படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களால வந்து படிக்கும் போது அவங்களால படிக்கிறது இல்லாம அந்த கிரியேட்டிவிட்டி அது எல்லாமே சேர்ந்து வருமா அவங்களுக்கு?
1: கண்டிப்பா அவங்கள க்ளூம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு ஓஹோன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட முடியாது, அட்லீஸ்ட் எந்த கலர் காம்போ போடணும் அப்படின்றது அவனுக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிரும். ஸோ எந்த இந்த மாத்தி போட்டா என்ன ஆகும்ன்றது அவனுக்கு தெரியும். இட் இஸ் நாட் லைக் தட் வேரிங் த ஷார்ட் குர்த்திஸ் ஸ்ட்ராப்லெஸ் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் கிடையாது. கலர் காம்போ பேண்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு என்ன போடணும், ஜீன்ஸுக்கு டாப்புக்கு எப்படி போடணும், எந்த இடத்துல எப்படி போடணும், ஒரு பார்ட்டி வரனா அவனுக்கு கிராப் டாப் போட்டுப்போம், அதே ஒரு ஃபார்மல் வரப்போ அந்த இடத்துல அது ப்ரிஃபர் பண்ண மாட்டான், தேவை வேறு ஃபார்மல். அப்போ இந்த படிப்பு படிக்கிறப்போ அவனுக்கே அந்த செல்ஃப் க்ளூமிங்கிறது வருத்தடுத்து.
0: மேம் இப்போ வந்து நான் இந்த கோர்ஸை நான் இங்கே படிச்சு முடிச்சிட்டேன், இப்போ நான் அடுத்து வந்து அப்ராட் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னா, ஸோ என்னால் இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணி என்னால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பாக முடியுமா. ஏன் அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே நீங்கள் படித்து முடிச்சுட்டு அப்ராட் போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. இங்கே இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவன் எடுப்பான். ஓவர்சீஸில் படித்து முடிச்சு போன பிள்ளைங்களோட பெரிய பிரச்சனை என்னென்னா, டிப்ளமோ மட்டும் படிச்சுட்டு எம்பிஏ வேறு ஏதாவது பண்ணியிருப்பான்.
0: ஓகே,
1: ஆனால் அவன் அந்த டிகிரியை வச்சுட்டு இன்னொரு கம்பெனிக்கோ இல்லை இன்னொரு கண்ட்ரிக்கோ என்ட்ரி ஆகிறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இதே ஃபீல்டில் தான் அவன் டிகிரி வாங்கியிருந்தா தான் அவனுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியுமே தவிர, வேறு ஏதாவது படிச்சுட்டு இங்கே 1 இயர் டிப்ளமோ வச்சுட்டு கண்ட்ரி கண்ட்ரியாக போகிறான்றது இம்பாசிபிள். இந்தியாவிலேருந்து இவங்க போகிறப்ப டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்னு உள்ளே போவாங்க. இப்போ அங்கே இருக்கவங்களுக்கு டெய்லராகலாம் போக மாட்டாங்க, அங்கே இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ இல்லை இண்டஸ்ட்ரியலோ இல்லை மர்ச்சன்டைசரோ அந்த மாதிரி தான் உள்ளே போகிறாங்க.
0: ஓகே மேம், நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் அதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் மேம். இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: இப்போ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், எக்ஸ்போர்ட் ஹவுஸில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. சூயிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, இந்த மாதிரி மர்ச்சன்டைசிங் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இதில் ட்ரைனிங் இல்லாமல் உள்ளே போக முடியாது, ஏன்னா இது ஹைலி டெக்னிக்கல். இப்போ சூயிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு லைன் எடுத்த 40 பேர் 50 பேர் உட்காந்து தைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சேர்ந்து தான் எப்படி நம்ம காரை அசம்பிள் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட் அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல அவன் என்னெல்லாம் கற்றுக்கணும், என்ன மாதிரியான மெஷின்ஸ் இருக்குது, சிங்கிள் நீடில் லாக் ஸ்டிச், டபுள் நீடில் லாக் ஸ்டிச், ஓவர் லாக், ஃபீட் ஆஃப் ஆம், இத்தனை மெஷின் இருக்குது, இது எந்த இடத்துல அவன் அப்ளை பண்ணணும். இதே மாதிரி ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொன்னேன், இப்போ ஷர்ட் வந்து அந்த ஆளுங்க ஹவ் யூ ஆர் கோயிங் டு செட் த மேன் மெஷின், எப்படி நீங்கள் உட்கார வைக்க போகிறீங்க. இதுவே ஒரு பேண்ட் வந்ததுன்னா இது எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க. இதுவே ஒரு வெஸ்டர்ன் கார்மெண்ட் வந்தால் அதனோட செட்டப் எப்படி மாற்ற போகிறீங்க. அப்போ இத்தனை விஷயங்களும் அவன் இதில் படிப்பான். அதே மாதிரி கட்டிங் டிபார்ட்மெண்ட், இப்போது நார்மலாக நீங்கள் ஒரு டெய்லர் கிட்டே போனீங்கன்னா ஒரு மொத தடவை பிளவுஸ்ன்னு சொல்லுவோம், அடுத்த தடவை 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுன்னு சொல்லுவோம்.
0: ஓகே,
1: இப்போ 1 மீட்டர் கொடுத்துருக்கீங்க, இல்லை இது துணி பத்தலை இன்னும் 1 சென்டிமீட்டர் ஜாஸ்தி எடுங்க, துணியை ஜாஸ்தி எடுங்கன்னு நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. இண்டஸ்ட்ரி பண்ண முடியும்.

0: ஒரு ஷர்ட்டுக்கு ஒரு சென்டிமீட்டர் வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டர், அவன் 100 சட்டைக்கு 1 மீட்டர் ஃபேப்ரிக்க வேஸ்ட் பண்றான், 1000 சட்டைக்கு 10 மீட்டர், இப்படியே கணக்கு பார்த்தீங்கன்னா அதுவே ஜாஸ்தியாக. அப்போ இண்டஸ்ட்ரியில எப்படி ஃபேப்ரிக்க கட் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், குவாலிட்டி அஸ் ஃபேப்ரிக் கன்சம்ஷன். இதில் சில ஃபேப்ரிக்கில் சில கான்செப்ட் உண்டு, சிமெட்ரிக்கல் டிசைன், அசமெட்ரிக்கல் டிசைன், டிசைன் கான்செப்ட். இதை அவன் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான மெஷின்ஸை வச்சு அவன் கட் பண்ணணும், ஏன்னா 100 கணக்கான ஃபேப்ரிக்கை லேயர்ஸாக போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறப்போ ஒரு தடவை கட் பண்ணால் கிட்டத்தட்ட அவன் 400 to 500 பீசஸ் வெளியே எடுக்கணும். அப்போ இதில் என்னெல்லாம் மெஷின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இது முடித்த உடனே குவாலிட்டி செக்கிங். சே எக்ஸாம்பிள், நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஃபேப்ரிக்கை பற்றி தெரியாது, டிசைனை பற்றி தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஷாப்பிங்க்கு டைம் எடுப்பீங்க?
1: கண்டிப்பாக மேம், 3 to 4 hours அங்கேயே இருப்போம்.
0: 3 to 4 hours. ஏமா நீங்கள் அவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க?
1: ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது.
0: தெரியாது, ஆனால் நான் காசு கொடுத்து வாங்குறேன்.
1: ஆ,
0: கரெக்டுங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம், ஒரு 10,000 to 15,000 ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் ஸ்பெண்டிங் டைம். இதில் டைம் என்னென்னா எனக்கு எதை பற்றியும் தெரியாது, காசுன்றது ஒரு விஷயம். அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்போ வெளிநாட்டில் இருக்கவனும் அது பொருந்தும்.
1: கண்டிப்பாக
0: அவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான், இது ரெண்டு பேருக்கும் உள்ள காமன். இந்த குவாலிட்டின்றது ASTM-ன்ற ஒரு ஆர்கனைசேஷன், இதுல இருந்து தான் நம்ம நிறைய அவனுக்கும் எனக்கும் உள்ள காமன் நான்ஸ்ல எப்படி நீ ஃபேப்ரிக்க செக் பண்ணணும், எப்படி ரா மெட்டீரியல் செக் பண்ணணும், எப்படி தைச்ச கார்மெண்ட்டை செக் பண்ணணும். அப்போ இந்த குவாலிட்டி சிஸ்டம் எல்லாமே அவங்க படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மர்ச்சன்டைசிங். மர்ச்சன்டைசிங் பண்றப்போ இப்போ கார்மெண்ட்டை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு போனோம்னாலே விசால 1008 பிரச்சனை. நீங்கள் ஒரு 50,000 to 60,000 கன்சைன்மெண்ட்டை ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்டேஷன் நிறையா இருக்குது. இதில் எப்படி நீ பயர்கிட்ட பேசணும், எப்படி அதுக்கான ப்ரைஸிங் காஸ்டிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், இத்தனை விஷயங்களும் இந்த மர்ச்சன்டைசிங்குள்ளார வந்துடுது. இதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஹவு டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ஒரு ஆப்ரேட்டரு ஸ்பீடாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கணும், அவள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறாளோ அதுதான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட். அப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டியை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இதெல்லாம் தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி கீழே கொண்டு வரோம். அப்போ இதெல்லாம் படித்து முடித்தா தான் இண்டஸ்ட்ரியில் அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுன்றப்போ அவன் மர்ச்சன்டைசராக போகலாம், டிசைனராக போகலாம். வேறு மேனுஃபேக்சரிங் படித்தா இத்தனை டிபார்ட்மெண்ட்குள்ளே அவங்க போகலாம்.
1: இப்போ ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், அவங்க எல்லாத்த விட ஒரு தன்னிச்சையாக தனித்துவமாக எவ்வளோ தூரம் இருந்தால் அவங்களால சர்வே ஆக முடியும் மேம்?
0: இப்போ ஒரு பொட்டிக்ன்றப்போ ஃபேப்ரிக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஃபேப்ரிக் கிடக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு போகிறாங்க, அங்கே வாங்கிட்டு வராங்க. இப்போ சே எக்ஸாம்பிள், ஐ கிவ் அ நேம் ஆஃப் பொம்காய், தட் இஸ் இன் ஒன் ஆஃப் த ஃபேப்ரிக் விச் இஸ் இன் ஒடிசா பேஸ். ஆனால் சவுத் சைடில் அந்த பொம்காய்ன்ற விஷயமே என்னன்றது நிறைய பேர் நமக்கு தெரியாது.
1: கண்டிப்பாக
0: அப்போ நீங்கள் கடையில் போய் பொம்காயின்னு கேட்டால் அது ஒரிஜினலான்றது தெரியாது. இப்போ படிக்கிறப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில ஊரில் சில ஃபேப்ரிக் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதனோட டெக்னிக்கல் பேர் அது எப்படி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், மாங்காய் டிசைனர்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது டெக்னிக்கலாக அதுக்கு பேர் பேஸ்லி.
1: பேஸ்லி,
0: ஆமாம்,
1: ஓகே.
0: மாங்காய் டிசைன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம ஊரில் மாங்காய்ன்ற அந்த டிசைனை வச்சு நிறையவே இருக்குது.
1: நிறைய இருக்குது,
0: நிறைய நம்ம அந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணோம். ஆனால் அந்த மாங்காய் டிசைன் தான் சொல்லுவேன் தவிர பேஸ்லி பிரிண்ட்னு யாருமே சொல்ல மாட்டோம். இந்த டெக்னிக்கல் வேர்டு அவனுக்கு தெரியணுமே.
1: கண்டிப்பாக
0: இதுதான் அந்த பொக்டிக் கொடுக்குறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ளஸ் அவனோட டெக்னிக்கல், எங்கே ஃபேப்ரிக் என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்கிறதுன்றது அவனுக்கு தெரியுன்றப்போ பொட்டிக்கு அவனால் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்.
1: சூப்பர் மேம்.
0: பொட்டிக்குனா என்ன, எல்லாரோட தாட் என்னன்னா எக்ஸ்பென்சிவ் அந்த வார்த்தை. ஐயோ பொட்டிக் போனால் விலை ஜாஸ்தி,
1: விலை
0: கிடையாது, பார்த்துட்டு போயிடுறாங்க. பெரிய பெரிய கடையில் போகிறாங்க, அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப இங்கே வருவாங்க. அங்கேயும் பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன், இங்கேயும் நல்லா தான் இருக்குது, நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய நாங்கள் சொல்லுவோம்.
1: நானும் சரி, என்ன சுற்றி இருக்கவங்களுமே வந்துட்டு இதை வந்து இந்த இடத்துல வாங்கினா ஸ்டிச்சிங் நல்லா இருக்குது, அவங்க நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்க, என்ன காசு போனால் என்ன, ரொம்ப நாளைக்கு இருக்குல்ல, அவங்க பக்காவாக தச்சு கொடுக்குறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க பொட்டிக் அப்படிங்கிறப்போ. ஸோ இந்த நாலேஜ், இந்த ஒரு ஒரு அவேர்னஸ் இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சில பெரிய கடையில் போகிறீங்க, பெரிய கடையில் போகிறப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடி ஸ்ட்ரக்சர் கிடையாது.
1: கண்டிப்பாக,
0: கரெக்டுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா SCML இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் பேஸ்டு பண்ணி தான் இருக்குது. அந்த கார்மெண்ட் சிலது போடுறப்ப எனக்கே கம்ஃபர்டபுளா இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அதை நான் வாங்கிட்டு வந்து போட்டா கண்டிப்பா டிசாஸ்டர். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஃபேப்ரிக்கை வாங்கலாம், ஒரு குர்த்திக்கு அது காட்டனாவே வேணும், பியூர் காட்டனா வேணும், நான் நினைச்ச கலர்ல நினைச்ச டிசைன்ல இருக்கு, ஆனா அது மெட்டீரியலாக தான் இருக்குது, ரெடிமேடாக இல்லை. இப்போ நான் இப்போ கொண்டு போய் கொடுக்குறப்ப கூட பொட்டிக்கில் அவங்கக்கிட்ட இந்த டிசைன்ஸ் வேணும்னு

0: அவனும் எனக்கு சஜஷன் கொடுக்குறான். அப்போ இதை நான் தைச்சி போடுறப்போ கம்பேர்ட் டு உங்கள் ரெடிமேட் வேற விட இது நாள் பல உடைக்கிறது, உங்களுக்கு ஏற்ற கலர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏற்ற டிசைன், உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுனால தைச்சி போடுறப்போ கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெடிமேட்ல ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். போடுறப்போ நாள் பண்ண நாள் பட துணிகளோட குவாலிட்டின்றப்போ அந்த அளவுக்கு கிடையாது.
1: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. ஓகே, அதாவது நம்ம அப்பீரன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா?
0: கண்டிப்பாக. நம்மளை பார்த்தோன்னே நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் தான் நம்மளை அப்ரோச் பண்ணுற விதம். ரெண்டாவது விஷயம், நம்ம வச்சிருக்க கிளீனினஸை வச்சு தான் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட்.
1: ஆள் பாதி ஆடை பாதி.
0: கண்டிப்பாக.
1: ஓகே மேம், ஒரு ஆடை வடிவமைப்பாளராக ஆகணும், இந்த ஃபேஷன் டிசைன் துறையில் நான் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன கொடுப்பீங்க?
0: ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம், ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நீ உன்னோட கிளைண்ட்டுக்கு தான் நீ ட்ரெஸ் பண்ணணுமே தவிர நீ அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இந்த துறை என்னைக்குமே அழிவில்லாத துறை. சி, என்னால் கம்பல் இல்லாமல் இருக்க முடியும், சப்பல் இல்லாமல் இருக்க முடியும், ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த துறைக்கு இன்னும் தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும், என்னோட குழந்தை டாக்டருக்கு படிக்கணும், ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த கேலிபர் இருக்கான்றது பேரண்ட்ஸ் பார்க்கறது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வராங்க, இன்ஜினியரிங் சேர்த்தாச்சு, நிறைய அரியர் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ அவன் ஃபேஷன் டிசைனிங் கேட்குறான், அவன் முதலும் அதே தான் கேட்டுட்டு
1: இருந்தான்.
0: உங்கள் பிடிவாதத்தினால நீங்கள் கொண்டு போய் உங்கள் குழந்தைய அங்கே சேர்த்துட்டு அவன் கெரியரை திரும்ப வேறு இடத்துக்கு கொண்டாந்து ரீமோல்ட் பண்ணுன்றது அவனோட லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் பண்ணுறீங்க. அதுதான் எங்களோட ரிக்வஸ்ட். அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவு செய்து எங்கள் கிட்டே கொடுங்க, நாங்கள் அவங்கள ரெடி பண்ணி கையில் கொடுக்குறோம்.
1: இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். எல்லாருக்குமே தெரியும் டைலரிங்ன்ற ஃபேஷன் இருக்கு அப்படிங்கறத தெரியும் எல்லாருக்குமே. ஆனா இதுல இவ்ளோ கோர்சஸ் இருக்கு, நம்ம இது எல்லாமே படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம விஷயங்கள் என்னெல்லாம் மாத்திக்கலாம், ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸஸ் என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, கலர் காம்பினேஷன், சோ எல்லாமே சொன்னீங்க மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ எங்க நிலையத்துக்கு வந்து இவ்ளோ விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ சோ மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சுன்னா அது எங்களோட ஒன் ஆஃப் தி மெயின் ஹாப்பினஸ் which we are seeing. Thank you so much.
1: Thank you, ma'am.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தின் தலைமை ஆசிரியர் ஆர். தனலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: மூத்த சித்த மருத்துவர் ஏ. ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
5: பீட்ரூட் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நாம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இது ஒரு திரும்பி சொல்ல போகும்போது ஒரு சிறந்த டைலூட்ரியாக இது என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்ந்து நீங்க பீட்ரூட் எடுத்துக்கிற போது ரத்தத்தினுடைய தன்மை மேம்படுகிற போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தயாராகிறதுனால சிறுநீரகத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட். திரும்பி பார்க்கும் போது சிறுநீரகத்திலிருந்து நல்லா யூரின் வெளியே போறதுக்கும் உங்களுடைய யூரின் போறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை வந்து அழகா சரிப்படுத்தி கொடுத்துரும். இந்த ஒரு ஒரு காயை மட்டும் நம்ம ஒரு வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாட்கள் அந்த சிறுநீரகத்தினுடைய தொந்தரவு இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த கால் வீக்கம் இருக்கு, அடி வயிறு வீங்கி போகுது, சரியா யூரின் போறது இல்லை, யூரின் போகும்போது வரக்கூடிய சென்சேஷன் ஒரு மாதிரியாக இருக்கு, சில பேருக்கு யூரின் போறதுக்கான தன்மையே தெரியல, சில பேர் யூரின் போறது எனக்கு தெரியவே இல்லை போயிடுறேன் அப்படின்னு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மருத்துவத்தின் மூலமாக சரி பண்றதுங்கிறது ஒரு பக்கம். ஆனா என்ன சொல்றேன், இதனுடைய நிலையான ஆரோக்கியம் அன்றைக்கு சரியானதல்ல, அப்புறம் வாழ்க்கையில் அது திரும்பி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ற போது பீட்ரூட் அந்த இடத்துல மிகச்சிறந்த பணியை ஆற்றும். நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க, எடுத்தால் ஒழிய தெரியாது. ஆனா ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் மட்டும் செலுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆரோக்கியம் உங்களுக்குள்ளேயே உங்கள் கைக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கறது இதனுடைய கருத்து.
6: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
7: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
6: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி,
7: இந்த கதையில் மாற்றமில்லை,
6: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
7: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
6: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
7: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
8: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1393 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் டிஎன் இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் டிஎன் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படை தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படை தன்மை இருக்கும்.
0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டுக்கான தனி செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கும் திட்டத்தை விரைவில் தீட்டவும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கால்நடை மற்றும் பால் வளத்துறையினருடனும் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் இன்று மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சரக்கு ரயில்களில் இனி உரம் கொண்டு செல்லலாம் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனிப்பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது ஆண்டொன்றுக்கு 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ரயில்வே கட்டமைப்புத் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளுக்காக ரயில் பூமி இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றார். உணவு தானிய போக்குவரத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பருப்பு வகைகளிலும் தானியங்களிலும் பூஞ்சை தொற்று இன்றி அவற்றை கொண்டு செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், சர்வதேச நிகழ்வாக இது உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு 130 நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் இந்நிகழ்வில் தற்போது பங்கேற்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறை பெரிதும் பயனடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை

0: இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும், கடந்த ஒரு வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவை அதிகரித்ததாக கூறினார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். எண்ணூர் வடசென்னை அனல்மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடரும் என்றும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரின் உடல்கள் இன்று மாலை கோவை விமான நிலையம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து வேலூரை சேர்ந்த ஒருவரின் உடலும் இன்று சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த 10 பேரின் உடல்களும் சென்னை விமான நிலையத்தை இன்று வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டியிலிருந்து கால்வாய் பாசன பகுதியில் உள்ள பயிர்களை காப்பாற்றவும், கால்நடைகளுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பு நனைப்பிற்காக இன்று முதல் 28ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் நிலுவையில் உள்ள பயிர்களுக்கு உயிர் தண்ணீர் கிடைக்கும். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறுவதையொட்டி ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலத்தில் மத்திய அரசின் தனித்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மைய தொடக்க விழா மெய்யனூர் சாலையில் அதன் இயக்குநர் தலைமையில் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் August 1ஆம் தேதி தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திலும் திருப்பூர் தாராபுரத்திலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாளை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் கூறியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுப்புற 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தும்மநட்டி, கப்பச்சி, கேந்துரை, மைனலை, மடித்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் 300க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி 10 நாள் திருவிழாவையொட்டி வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான July 23ஆம் தேதி வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து R. நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு PB சிந்து முன்னேறினார். அமெரிக்க ஆர்லிங்டனில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை 12:30 மணிக்கு இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2,144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவா

0: பூமிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55, 25 ஆகாஷ்வாணி.
2: இலக்கியம் பேசுவோம்.
3: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
4: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
5: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
6: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
7: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
8: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
9: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
1: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 11:00 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இலக்கியம் பேசுவோம் ஒவ்வொரு வெள்ளி அன்றும் முற்பகல் 11:00. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
10: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
10: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செல்லப்பிராணிகள் என்பவை தங்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக மனிதர்களை சார்ந்து வாழும் உணர்வுள்ள உயிரினங்கள் ஆகும். நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கம் இந்த பொறுப்பு உணர்ந்து ஒவ்வொரு விலங்கும் ஆரோக்கியமான, திருப்திகரமான மற்றும் மனித நேயமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலில் பிறப்பதை உறுதி செய்ய முயல வேண்டும்.
2: செல்லப்பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிமுறைகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது தினம்தோறும் மாலை 6:10. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் பாடியுள்ள படம். படம் வெண்ணிலா கபடி குழு. பசங்க திரைப்படத்தின் பாடல் இது. பாடியவர்கள் ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40:30.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாக நிறைவு பகுதி உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி.

0: நிலையத்தின் முதன்மை நூலகர் ஜே லலிதா அவர்கள்.
1: நிறுவனத்தின் தலைவர் நேர்மை அறநெறி கொண்டு ஆள வேண்டும். தொழில் வெற்றி பெற அந்நிறுவனத்தின் தலைவன் நிர்ணயித்த இலக்கை அடைய தான் எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளில் தனக்கு கீழ் உள்ளவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். அவன் வழி நடப்பவர்களின் முயற்சியை ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும். ஒவ்வொருவரின் திறமையை அறிந்து பொறுப்புகளை வழங்கினால்தான் நிர்வாகம் வெற்றிகரமாக நடக்கும். காரிய யோஜனை திட்டமிடுதல். நிர்வாகத்தின் தலைவன் நிர்வாக குழுவின் ஒற்றுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டு நெருக்கடியான சூழ்நிலைகளில் அமைதியுடனும் அறிவுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றியை தரும். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஏற்கனவே கூறியபடி காரிய யோஜனாவின் முக்கியத்துவத்தை பற்றி மிகவும் தெளிவாக சாரங்கதார பத்தத்தில் என்ற நூலில் சிந்தனீய ஹி விபதாம் ஆதோ ஏவ பிரதிக்ரிய ந கூப கணானம் யுக்தம் பிரதி பிரதீப்தே வன்கி நாகிருகே. ஒரு அழிவை சந்திப்பதற்கு முன்பே அதற்கு தீர்வு நடவடிக்கைகளை முதலேயே திட்டமிட வேண்டும். வீடு பற்றி எரியும் போது கிணறு தோண்டுவது போல என்று கூறுகிறது. சமூக கடமை பரோபகாரா. சம்ஸ்கிருத இலக்கியங்களில் சமூக கடமையை பரோபகாரா என்று குறிப்பிடுகிறது. சமூக கடமை உள்ளவர்களுக்கு அழகு அளிப்பவை ஆபரணங்கள் அல்ல. அவர்கள் மற்றவர்களைப் போல பொன் வைரம் ஆகியவற்றுக்கு மதிப்பு அளிப்பதில்லை. அத்தகையோரின் காதுகளுக்கு அழகு கனக குண்டலம் அல்ல. தகுந்தவர்களுக்கு கொடுக்கும் தானமே கைக்கு அழகே அன்றி தங்க வளையல் அல்ல. பரோபகாரமே உடலுக்கு அழகே அல்லாமல் வாசனையுள்ள சந்தன பூச்சு அல்ல. ஆகவே குண்டலம் கைவளை சந்தன பூச்சு முதலிய அழியக்கூடிய பொருட்களை விரும்ப மாட்டார்கள். நல்ல அறிவு தானம் பரோபகாரம் முதலியவற்றையே விரும்புவார்கள். மற்றவர்களுடனான தொடர்பு. இந்திய தத்துவ மேதைகள் தர்க்கவாதிகள் இலக்கணவாதிகள் வரலாற்று ஆசிரியர்கள் ஆகியோர் தொடர்பிற்குரிய பிரச்சனைகளை பல வழிகளை அணுகியுள்ளனர். வாக்கியப்பதியே என்கிற சம்ஸ்கிருத இலக்கண நூலான ஆசிரியர் பர்த்ருஹரி வார்த்தைக்கும் அதன் உணர்வுக்கும் இடையே உள்ள உறவை நித்தியக சப்தார்த்த சம்பந்தக என்று கூறுகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் வார்த்தைகளுக்கு உரிய மும்மடங்கு சக்தியாக அபிதா லக்ஷணா மற்றும் வியாஞ்சனா என்று கூறுகிறார்கள். அர்த்த சாஸ்திரத்தில் சிறந்த காரணிகளாக ஒரு சிறந்த தொடர்பாக அர்த்தாக்கிரமக சம்பந்தக பரிபூர்ணதா மாதுர்யம் மௌதார்யம் சம்பஷ்டவம் இதி லேக சம்பத் என்று கூறுகிறது. அர்த்தாக்கிரம கூற வேண்டிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த விஷயத்தை முதலில் கூற வேண்டும் அதனை தொடர்ந்து எந்த வரிசையில் கூற வேண்டும் என்பதே அர்த்தாக்கிரமமாகும். உதாரணத்திற்கு மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தவும் இரு பக்கத்திலும் அழிவு ஏற்படா வண்ணம் அமைதியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தான் வந்ததற்கான காரணம் சண்டைக்கான மூல காரணம் ஏன் அமைதி ஏற்பட வேண்டும் அமைதிக்கான வழிமுறைகள் அமைதியை யார் எடுக்க வேண்டும் அமைதிக்கான நிபந்தனைகள் அமைதி ஏற்படுத்துவோரின் தகுதிகள் எவ்வாறு அமைதியை ஏற்படுத்துவது அமைதிக்கான முன்மொழியை கைவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் போன்றவற்றை ஒன்றம் பின் ஒன்றாக கூறுகிறார். சம்பந்தா ஒரு கருத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே உள்ள தொடர்பாக இருக்க வேண்டும். சொல்லும் விஷயம் மிக தெளிவாக எந்த ஒரு சந்தேகத்திற்கும் முரண்படாமல் இருக்க வேண்டும். பரிபூர்ணத ஒரு கூற்றானது காரணத்துடனும் சுய விளக்கத்துடனும் இருப்பது நல்லது. மாதுர்யா என்பது மகிழ்விக்கும்படியான வார்த்தைகளை கூறுவதாகும். ஔதார்ய மேன்மையான உயர்வான உத்திகளை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகைகள் கூறுவதாகும். ஸ்பஷ்டத்வ என்பது

ஒரு தெளிவான வெளிப்பாடாகும். அரிதாகிவிட்ட வார்த்தைகளை தடுத்து ஆணவமாக கூறாமல் இருப்பதாகும். தயேஜ் குளார்த்தே புருஷம் கிராமஸ்ய யார்த்தே குளம் தயஜெத் கிராம ஜன பத சியார்த்தே ஆத்மார்த்தே பிருத்விம் தியாஜேத். குடும்பத்திற்காக ஒருவரை கைவிடப்படலாம். கிராமத்திற்காக ஒரு குடும்பத்தையும் நாட்டிற்காக ஒரு கிராமத்தையும் ஒருவரின் ஆண்மையிற்காக முழு பூமியும் கைவிடலாம். அர்த்த சாஸ்திரத்தில் சக்தியை மூன்று பகுதிகளாக கூறப்பட்டுள்ளது. ஒன்று மந்திர சக்தி, இரண்டு பிரபு சக்தி, மூன்றாவது உற்சாக சக்தி. மந்திர சக்தி என்பது நாட்டின் மந்திரிகள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அரசனின் முடிவே எல்லா விஷயங்களிலும் மற்ற மந்திரிகளிடம் கலந்து முடிவெடுப்பார். பிரபு சக்தி வலிமை. பிரபு சக்தி என்பது இரு வழிகளில் வெளிப்படும். ஒன்று தன்னுடைய மேலாண்மை சக்தி, இரண்டு எதிர்ப்புறத்தில் உள்ளவர்களுடைய குறைந்த ஆற்றல் என்று கூறப்படுகிறது. உற்சாக சக்தி ஆபத்தான காலங்களில் சவால்களை எதிர்கொள்ளும் மன வலிமையாகும். சக்தியானது தலைவனின் தகுதியோடு கூடியது. சக்தி இல்லாமல் ஒரு தலைவன் இருக்க முடியாது. லீடர்ஷிப் தலைமை நாயகத்துவம். தலைமை பண்புள்ள ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலில் வெற்றி பெற நிர்ணயித்த இலக்கை அடைய எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளும் தனக்கு கீழ் உள்ளவர்களை வழிநடத்தி செலுத்துதலாகும். இத்தகைய பொருத்தமான தலைவராக முதல் மனிதராக ஸ்ரீராமர் நம் நினைவில் வருகிறார். வால்மீகி இராமாயணத்தின் முதல் பகுதியில் அவருடைய தனிப்பட்ட இயல்பை கூறுகிறது. தலைவனானவன் அவன் வழி நடக்கக்கூடியவர்களின் முயற்சியை ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும். தென்னை மரம் அதன் முழு வளர்ச்சியை அடைய 25 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் ஒரு மணி நேரத்தில் அதை வெட்டிவிட முடியும். தலைவனானவன் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக தன்னுடைய சக ஊழியர்களை ஊக்குவித்து வளர்க்க வேண்டும். டீம் பில்டிங் தல காரியம். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மக்கள் ஒரு பொது காரணத்திற்காக ஒவ்வொருவரும் கலந்து ஆலோசித்து செயல்படுவதே ஆகும். ரிக்வேதத்தில் சங்கத்சத்வம் சம்பதத்வம் சம்வோ மனாஸ்மி ஜானாத்மம். ஒரு மனதோடு ஒரே குரலில் மனதில் ஒன்று சேர்ந்து வேலையை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. பஞ்சதந்திர இத்தோபதேச நூல்கள் தந்திர கதைகள் பஞ்சதந்திர கதைகள் மூலம் டீம் பில்டிங் முக்கியத்துவத்தை கூறுகிறது. ஒரு திறமையற்றவன் ஒரு திறமையான குழுவின் மூலம் வெற்றி பெறுகிறான். திட்டமிடுதல் நியோஜனம். திட்டமிடுதல் என்பது ஒரு நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிற கருத்தாகும். கடவுள்தான் எல்லா படைப்புகளுக்கான முதல் படைப்பாளியாவார். சில திட்டங்கள் இரகசியமாக வைக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு தெரிய வந்தால் அவர்களால் ஆபத்தும் அத்திட்டத்தை அழிக்கவும் செய்வர். சங்க தானாத்மக வியாபாரக. ஒரு நிறுவனமானது வெவ்வேறு பதவிகளில் உள்ள நிர்வாகிகளை கொண்டு உருவாக்கப்பட்டதாகும். நிறுவனத்தின் தலைமை அதிகாரி, மேலாளர், கண்காணிப்பாளர், வேலையாட்கள் ஆகிய அனைவரும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமானவர்கள். ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக செயல்படுவதா, நிறுவனத்தின் ஒவ்வொரு மேலாளரும் அவருக்கு கீழ் வேலை செய்யும் வேலையாட்களின் ஆளுமை, தன்னம்பிக்கை, நடத்தை, கற்றுக்கொள்ளும் திறமை ஆகியவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேலாளர் தன்னுடைய அனுபவத்தின் மூலம் தன் கீழ் பணிபவர்களின் ஒவ்வொருவரின் பார்வையும் கற்றுக்கொண்டு அவர்களை ஒரு நல்ல தகுதி வாய்ந்தவர்களாக மாற்ற முடியும். பகவத்கீதையில் தகுதிகள் பற்றி பல வசனங்கள் உள்ளன. அவற்றை இரண்டை இங்கு கூறுகிறேன். அபயம் சத்வ சம்சுதிகி ஞானக யோக வியவஸ்திகி தானம் தமஸ்ச யஜ்னாஸ் ச சுவாத்தியாயஸ் தப ஆர்ஜவம். பயமில்லாமல் உண்மையான உள்ளமும் நிலைத்தன்மை அதாவது உறுதியான ஈகையும் பிறருக்கு உதவும் தன்மை புலன் கட்டுப்பாடும் தியாக குணமும் சூழ்நிலைக்கு ஏற்ப நேர்மையான தகுதிகளாக கூறுகிறது. பகவத்கீதையை படிப்பதன்

0: மூலம் மேலாளர்களுக்கு அவர்களுடைய செயல்களில், குறிப்பாக நிர்வாக செயல்களில் மிகவும் உதவியாக இருக்கும். சமூக கடமை, பரோபகார. சமஸ்கிருத இலக்கியங்களில் சமூக கடமையை பரோபகார என்கிற முறையில் குறிப்பிடுகிறது. சம்ஸ்கிருத ஆதாரங்கள். பரோபகார என்பது ஒவ்வொருவர் அல்லது குழுக்களின் கடமையின் பொறுப்பாகும். சுபாஷிதம், புண்ணிய மற்றும் பாப என்று இரண்டு விதிமுறைகளை பற்றி கூறுகிறது. ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷயாமி யத் துக்கம் கிரந்த கோட்டிஷு பரோபகாரக புண்ணியாய பாபாய பரபீதானம். மற்றவர்களுக்கு செய்யும் உதவி நன்மையும் கெடுதல் பாபத்தையும் ஏற்படுத்தும். பழைய இலக்கியங்கள், சம்ஸ்கிருத நூல்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் தர்மத்தை பற்றி கூறுகிறது. நிதி, நேர்மை, பொறுப்பு, கடமை மற்றும் உண்மைத்தன்மை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. நிர்வாகமும் அத்தகைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதாவது நிர்வாக உரிமையாளர்களின் பொறுப்பு, தொழிலாளர்களின் பங்கு, பங்குதாரர்களில் விநியோகஸ்தர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் வியாபார நெறிமுறைகளையும் அனைத்தையும் தர்மத்தின் அடிப்படையில் கடைபிடித்து வழி நடத்தினால்தான் சமூகம் உயர்ந்து உலகம் முழுவதும் வளமாக இருக்கும். சம்ஸ்கிருத இலக்கியங்களில் மனிதனின் வாழ்க்கையில் நான்கு வித கடமைகளை கூறுகிறது. நித்திய கர்ம, காமிய கர்ம, நாமித்திக கர்ம, பிரதி சித்த கர்ம என்று கூறுகிறது. சம்ஸ்கிருத இலக்கியங்கள் மேலாண்மையை தர்மம், க்ஷேமம், அனைவரின் நலம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு வெறும் லாபம் மட்டுமில்லாமல் நடப்பதே ஆகும் என்று கூறுகிறது. பழைய இலக்கியங்கள் நிர்வாக அதிகாரிகளை மேலும் திறமையானவர்களாகவும் தொழிலாளர்களின் திறமையையும் உயர்த்தும். இத்தகைய நேர்மை விளைவுகளை எல்லா துறைகளிலுள்ள மக்களிடையே கொண்டு வரும். இத்தகைய நம்பிக்கையான எண்ணம் நாளை வளமான உலகை காண முடியும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.
1: சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாக நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை நூலகர் ஜே லலிதா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட ஆறு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-425-0111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின்

இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 41.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை: இன்று முதல் நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதியன்றும் 18ஆம் தேதியன்றும் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று தொடங்கி நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை வேறுபட்டு நிலவும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதியன்றும் 18ஆம் தேதியன்றும் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: வெற்றி காண வேண்டுமாயின் துணை நிற்கும் வல்லோரிடத்து பிழை செய்யக்கூடாது. கெட்டுப்போக வேண்டுமாயின் யாருடைய ஆலோசனையையும் கேளாமல் மனம் போனபடி நடக்க வேண்டும். குறள் எண் 893, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு.
0: வெற்றி காண வேண்டுமாயின் துணை நிற்கும் வல்லோரிடத்து பிழை செய்யக்கூடாது. கெட்டுப்போக வேண்டுமாயின் யாருடைய ஆலோசனையையும் கேளாமல் மனம் போனபடி நடக்க வேண்டும். குறள் எண் 893, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: இதுவரை இடம்பெற்றது குறள் அமுதம், ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் அளிக்கும் நேரம் இது. முதல் பாடல் அரசியல் படத்திற்காக சுபா முட்கல், சுஜாதா ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் கொண்டாட்டம். படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் மனோ, சுஜாதா.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: எக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகாணம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜெய விஜயகுமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 ஊழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 7:00, செல்லப்பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிமுறைகளும், இதுகுறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:25 நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர் ஹேமாவதி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் 2:00. 10:00 காற்றோடு கலங்கிடவா. 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் 7:10 சிறுவர் சோலையில் காலம் போற்றும் காமராஜர், டி பிரணிதா வழங்கும் முறை, சங்கீதம் சந்தோஷம், டி அகல்யா பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி கனகதாஸ், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகளார், உரை வழங்குபவர் என் கே திவ்யதர்ஷினி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், இந்த 3 நிகழ்ச்சிகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். நாளைய நிகழ்ச்சிகள்: மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவரியே ஷாஜிதா பேகம் அவர்கள். 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவோம். தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழ் மரவன், எழுதி வழங்கியவர் ஏ.ஆர். லட்சுமணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் டி சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தங்கச்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகரவலத்தில் சென்னை மாநகராட்சியின் வாட்ஸ்அப் செயலி பி வீரமணி எழுதிய செய்திக்கோவை. நாளை காலை 8:00 காமராசர் அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டி இடம்பெறும் சிறப்புரை. 8:30 தூய தமிழும் மறைமலை அடிகளும், மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை, வழங்குபவர் ஜே இமல்டா அவர்கள். 9:00 அரங்கிசையில் ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு, சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன்பாடியுள்ளார். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்ரீவித்யா

0: வெட்லமணி அவர்களின் வீணைசை, தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். நகரின் பல இடங்களில் ஈரப்பதத்துடன் கூடிய வெப்பமான சூழல் நிலவக்கூடும். மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 39.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 58%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், காற்றில் ஈரப்பதம் 73%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Shagun.

0: நியூஸ் புலட்டின்.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: ஒரு வழியாக நீரில் மூழ்க இருந்த வானதியை வந்தியத்தேவனும் குந்தவையும் காப்பாற்றி கரை சேர்க்கிறார்கள். அப்போது மூர்ச்சை அடைந்த நிலையில் வானதி இருந்தாலும் அவளுக்கு சுயநினைவு ஓரளவுக்கு இருந்தது. குந்தவையும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருந்தவற்றை அவள் கேட்க நேர்ந்தது. அருள்மொழிவர்மர் உயிரோடுதான் இருக்கிறார், ஆனால் ஜுரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய ஆறுதலை அளித்தாலும், இன்னொரு புறத்திலே அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் ஈடுபாடு கொண்டிருப்பதாக கூட இருக்கலாம் என்பதை வந்தியத்தேவன் கூறியவுடன், குந்தவை தேவி, மேலே சொல்லுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்பொழுது நான் சித்தமாயிருக்கிறேன் என்று கூறவும், வந்தியத்தேவன், ஓடக்கார பெண் பூங்குழலி என்பவளை பற்றி சொன்னேன் அல்லவா, இலங்கைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தவளும் அவள்தான். இளவரசரையும் என்னையும் கடலிலிருந்து காப்பாற்றியவளும் அவள்தான். சூடாமணி விகாரத்துக்கு இளவரசரை படகில் ஏற்றுக்கொண்டு போயிருப்பவளும் அவள்தான். சேந்தன் அமுதனை மட்டும் நம்பி இளவரசரை நான் ஒப்புவித்து வந்திருக்க மாட்டேன். பூங்குழலியை நம்பித்தான் ஒப்புவித்திருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் இளவரசருக்கு அர்ப்பணம் செய்வாள். அதனால் என்ன, ஓடக்கார பெண் ஓடக்காரிதானே. உலகமாள பிறந்தவனை மணப்பது பற்றி அவள் கனவு காண முடியுமா? தரையில் தத்தி குதிக்கும் சிட்டுக்குருவி வானத்தில் உயரப்பறந்து வட்டமிடும் கருடனை பார்க்க முடியுமா?
3: ஏன் முடியாது? சிட்டுக்குருவியும் கருடனை அண்ணாந்து பார்க்கலாம், கருடனும் சிட்டுக்குருவியை குனிந்து பார்க்க ஆசைப்படலாம்.
1: என் தம்பியின் மனத்தில் அப்படி ஏதேனும் எண்ணம் உதித்திருந்தால் அதை போக்குவதற்கு நானாயிற்று. கூடவே கூடாது. எத்தனையோ அபாயங்களிலிருந்து அருள்மொழிவர்மனை நான் தப்புவித்திருக்கிறேன். இந்த ஓடக்காரியின் மோக வலையிலிருந்தும் நான் தப்புவிப்பேன்.
3: ஓடக்காரி என்றால் அவ்வளவு தள்ளுபடியா? குலமும் கோத்திரமும் அவ்வளவு முக்கியமா? ஓடக்காரியின் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம்தானே. அவளுடைய நெஞ்சும் அரண்மனையில் பிறந்த இளவரசிகளின் நெஞ்சைப் போல துடிப்பதில்லையா? பார்க்க போனால் இளவரசிகளின் அன்பில் ராஜ்ய ஆசை முதலியவை கலந்திருக்கலாம். ஆனால் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பு மாசற்றது, புனிதமானது. இளவரசரும் அவ்வாறுதான் நம்புகிறார். மற்றவர்கள் ஏன் குறுக்கே வந்து தடை செய்ய வேண்டும்? இப்போது வந்து என் விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து அதனுள் இருப்பதை தங்களுக்கு நான் வெளியிட்டு காட்ட முடியுமானால்?
1: வேண்டாம் வேண்டாம், உம்முடைய நெஞ்சில் இருப்பது அப்படியே பத்திரமாயிருக்கட்டும், அதுதான் நல்லது. அன்பு, ஆசை, காதல் என்பவையெல்லாம் உலகில் பிறந்த மற்றவர்களுக்குச் சரிதான். ஆனால் ராஜ்யமாள பிறந்தவர்களின் விஷயம் வேறு. அவர்கள் ராஜகுலத்திலேயே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். மனத்தை சிதறவிடக்கூடாது. தவறினால் அதன் மூலம் பல தொல்லைகள் ஏற்படும். எங்கள் குடும்பத்திலேயே அதற்கு தகுந்த உதாரணம் இருக்கிறது. என் தந்தையின் இளம் பிராயத்தில் ராஜ்யம் அவருக்கு வரும் என்ற உத்தேசமே இல்லாத போது இப்படித்தான் காட்டில் வளர்ந்த ஒரு பெண்ணை. ஆனால் இதையெல்லாம் இப்போது உமக்கு நான் எதற்காக சொல்ல வேண்டும்? இந்த பெண்ணுக்கும் மூச்சை தெளிந்து சுய நினைவு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணிமைகள் அசைகின்றன. வேறு ஏதேனும் சொல்வதற்கில்லையா? ஈழ நாட்டில் இன்னும் பல அபாயங்களுக்கு நீங்கள் உள்ளானதாக சொன்னீர் அல்லவா, அதை சொல்லுங்கள்.
3: ஆம் இளவரசி, இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் இளவரசர் மறுத்துவிட்டு வந்த அன்று நாங்கள் அனுராதபுரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கட்டிடத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்தது. ஒரு கண நேரம் நாங்கள் அங்கே தாமதித்திருந்தால் எங்கள் தலையில் விழுந்திருக்கும், உயிரோடு சமாதியாகியிருப்போம். அந்த சமயத்தில் ஒரு பெண்மணி திடீரென்று அங்கே தோன்றினாள். சமிக்ஞை செய்து இளவரசரை அழைத்தாள். அவள் யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் இளவரசருக்கு முன்னால் பழக்கம் உள்ளவளாகத்தான் தோன்றியது. வீண் சந்தேகத்துக்கு ஆளாக வேண்டாம் அம்மணி. அந்த அம்மாள் பிராயம் முதிர்ந்தவள்.
1: எவ்வளவு பிராயம் இருக்கும்?
3: இளவரசரின் அன்னையாக இருக்கக்கூடியவள். அதோடு காது கேளாது, வாய் பேசவும் முடியாது.
1: என்ன என்ன, இன்னொரு தடை சொல்லுங்கள்.
3: பிறவியிலேயே காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாத ஒரு மூதாட்டி. அவள் பிராயம் 45க்கு மேல் இருக்கும்.
1: ஐயா,

0: அப்படி ஒரு மூதாட்டியை ஈழ நாட்டில் பார்த்தீரா? அவளை பற்றி மேலும் சொல்லுங்கள். அவளுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றி ஒன்றும் தெரியாதா? அவள் எங்கே பிறந்தவள்?
1: ஈழ நாட்டை அடுத்து கடலில் ஒரு தீவில் பிறந்தவள். இளவரசி குந்தவை தேவி அளவில்லாத பரபரப்பை அடைந்து,
0: ஐயா, இன்னும் சொல்லுங்கள், பார்ப்பதற்கு அவள் எப்படி இருக்கிறாள் என்றாள்.
1: ருமணி, அவளுடைய தோற்றத்தில் ஒரு அதிசயத்தைக் கண்டேன்.
0: அதை சொல்வதற்கே எனக்கு தயக்கமாயிருக்கிறது. தயக்கம் வேண்டாம், சீக்கிரம் சொல்லுங்கள்.
1: சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணைப் போலவே அவள் இருந்தாள். வயது மட்டும் அதிகம். ஆடை ஆபரணங்கள் பூடாமல் தலைவிரி கோலமாக இருந்தாள். மற்றபடி அதே முகம், அதே தோற்றம். உண்மையில் நான் ஒரு நிமிஷம் ஏமாந்து போய்விட்டேன்.
0: ஐயா, அப்படிப்பட்ட பெண் இங்கே உள்ளவள் யார்?
1: இளவரசி, தங்களால் ஊகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையா?
0: நானா? இந்த பெண் வானதியா? தஞ்சை அரண்மனையில் உள்ள என்னுடைய அன்னையரா?
1: நீங்கள் குறிப்பிட்ட யாரும் இல்லை.
0: பழுவூர் இளையராணி நந்தினியா?
1: ஆம், நந்தினிதான்.
0: கடவுளே, அப்படியானால் நான் சந்தேகித்தது உண்மைதான்.
1: என்ன சந்தேகித்தீர்கள்?
0: விஷ நாகத்தை விட கொடியவள் என்று எண்ணி நான் வெறுத்தவள் உண்மையில் என் தமக்கையாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன். அது நிஜமென்று தாங்கள் சொல்வதிலிருந்து தெரிந்தது. விதியின் கொடுமையே கொடுமை. இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரசகுலத்தைச் சேர்ந்தவர் மணப்பது எவ்வளவு பிசகு என்று தெரிகிறது.
1: அம்மணி, நான் அவ்விதம் குலம் கோத்திரம் தெரியாதவன் அல்ல. எங்கள் மூதாதையர் 300 வருஷங்களாக செந்தமிழ் நாட்டை ஆண்டு வந்தார்கள். சேர சோழ பாண்டியர்களை சிறையில் அடைத்தார்கள். இன்றைக்கு எனக்கு ராஜ்யமில்லாத போதிலும் என் கையில் வாள் இருக்கிறது, என் தோளிலே வலிமை இருக்கிறது, என் நெஞ்சிலே தைரியம் இருக்கிறது.
0: ஐயா, தங்கள் பெருமைகளை கொஞ்சம் பின்னால் கேட்டுக்கொள்கிறேன். உடனே செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன. உம்முடைய உதவி இன்னமும் எனக்கு தேவை. அளிப்பீரல்லவா?
1: எனக்கு 1000 உயிர் இருந்தால் அவ்வளவையும் தங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறேன்.
0: ஓடக்கார பெண் பூங்குழலிக்கு நீர் உடன் பிறந்தவர் போலிருக்கிறது. நல்லது, அந்த பேச்சு இப்போது வேண்டாம். இதோ இந்த பெண் கண்ணை திறக்கப் போகிறாள்.
1: ஆம், இதற்குள் வானதிக்கு பூரண நினைவு வந்துவிட்டது. உடம்பிலும் சக்தி பிறந்து விட்டது. மனத்தில் பல பல யோசனைகள் உதித்தன. இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை விட தன்னுடைய அன்பு அதிகமானது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அத்துடன் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் இன்னொரு நாள் இரவு தான் கண்ட காட்சியும் கேட்ட புலம்பலும் நினைவுக்கு வந்தன. அவற்றின் பொருளும் ஒருவாறு விளங்கத் தொடங்கிவிட்டது. வானதி கண் விழித்ததும், இளைய பிராட்டி,
0: என் கண்ணே, உனக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அன்போடு கேட்டாள். எனக்கு ஒன்றுமில்லை அக்கா. தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேனே என்பதை நினைத்தால்தான் சங்கடமாயிருக்கிறது என்றாள்.
1: அந்த சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்து,
2: நானும் தொந்தரவு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். தேவி, அரண்மனை வாசல்ல ஒரே ஜனக்கூட்டம் குழப்பமா இருக்குது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டது பற்றி ஜனங்கள் ஒரே ஆத்திரமாக இருக்கிறார்கள். தாங்கள் உடனே வந்து சமாதானம் சொல்லாவிட்டால் விபரீதம் நேரலாம்
1: என்றான். பழையாறை நகரின் வீதிகள் அன்றுவரை என்றும் கண்டிராதபடி அல்லோல கல்லோலமாயிருந்தன. அத்தென்னகரில் ராஜ மாளிகைகள் இருந்த பகுதியை நோக்கி ஜனங்கள் திரள் திரளாக போய்க் கொண்டிருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் வயோதிகர்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் கூட்டம் கூட்டமாகச் சென்றார்கள். சைவர்களும் வைஷ்ணவர்களும் பௌத்தர்களும் சமணர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருந்தார்கள். கடும் விரதங்கள் கொண்ட காலாமுகர்கள் சிலரும் அந்த கூட்டத்தில் ஆங்காங்கு காணப்பட்டார்கள். மக்களில் அநேகர் அழுது புலம்பிக் கொண்டு சென்றார்கள். பலர் பழுவேட்டரையர்களை வாயார சபித்துக் கொண்டு சென்றார்கள். வாலிபர்கள் சிலர் ஆங்காங்கே கையில் கழிகளுடன் காணப்பட்டார்கள். அவர்கள் அவ்வப்போது ஒருவருடைய கழியை இன்னொருவர் தட்டி ஓசைப்படுத்திக் கொண்டு சென்றார்கள். கழி அடிபடும் ஓசை கேட்டதும் பழுவேட்டரையர்களின் தலையில் அப்படிப்போடு என்று சிலர் மெதுவாகச் சொன்னார்கள். சிலர் அவ்வாறு சத்தம் போட்டும் கத்தினார்கள். சத்தம் போட்டு கத்தியவர்களில் காலாமுகர்கள் முக்கியமாயிருந்தார்கள். பழையாறையில் இருந்த முக்கியமான ராஜ மாளிகைகளின் முன் முகப்புகள் பிறைச்சந்திரன் வடிவமாக அமைந்திருந்தன. எல்லா மாளிகைகளுக்கும் சேர்ந்து முன்பக்கத்தில் விசாலமான நிலாமுற்றமும் இருந்தது. விசேஷமான சந்தர்ப்பங்களில் 10,000 மக்கள் கூடி நிற்கும்படியாக அந்த நிலாமுற்றம் விசாலமாயிருந்தது. முற்றத்தைச் சூழ்ந்து வெளிப்புறத்தில் உயரமான மதில் சுவர் இருந்தது. அந்த மதில் சுவருக்கு 3 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் சில அரண்மனை சேவகர்கள் காவல் புரிந்தார்கள். திரள் திரளாக வந்து கொண்டிருந்த கூட்டம் நிலாமுற்றத்தின் 3 வாசல்களின் அருகிலும் வந்து சேரத் தொடங்கியது. வினாடிக்கு வினாடி கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. செய்தி கொண்டு வந்திருந்த இருவரையும் அவர்கள் அழைத்து வந்து ஊர் சேவகர்களையும் மட்டும் அரண்மனை காவலர்கள் உள்ளே விட்டார்கள். மற்றவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் வெகுநேரம் தடுத்து நிறுத்த

0: முடியவில்லை. கூட்டத்தில் எங்கிருந்து கிளம்புகின்றன என்று தெரியாதபடி சில குரல்கள் உள்ளே போங்கள், உள்ளே போங்கள் என்று கூவின. பின்னால் இருந்தவர்கள் முன்னால் இருந்தவர்களை தள்ளினார்கள். கடலின் அலைகள் ஒன்றையொன்று தள்ளி கொண்டு வந்து கடைசியில் பேரலையை கரையிலேயே போய் மோதும்படி செய்கின்றனவல்லவா, அதுபோலவே இந்த ஜனசமுத்திரத்திலும் நடந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இதுவரை சந்திச்ச பெண்களில் பூங்குழலி ஒருத்திதான் பல கூறுகளில் வல்லவரையனுக்கு சமமா இருப்பதை பார்க்குறோம். பேச்சு, செயல் வேகம், கடமை உணர்ச்சி, வெளிப்படைத்தன்மை, இப்படி இன்னும் நுணுகி பார்த்தா பகட்டினால ஏற்பட்டுள்ள இருமாப்ப ரெண்டு பேரும் விரும்புறதில்ல. முதன் முதல் குழந்தை ஜோதிடர் வீட்டு வாசல்ல மன்னிப்பு கேட்ட போது எதுவும் பேசாம மிடுக்கா ஒரு பார்வை பார்த்துட்டு போனா குந்தவை. அது வந்தியத்தேவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கிடுச்சு. பூங்குழலிக்கு வருவோம். பொன்னியின் செல்வர் அவள் இதய தெய்வம். ஆனா அந்த யானை ஆளுபவர்களின் பகட்டு சின்னம். பொன்னியின் செல்வரோட அதில் செல்வது பெரும் பேறு என்றாலும் உன் படகு இருக்குமிடம் சென்றதும் அதில் ஏறிக்கொள்வோம். நீதான் படகு தள்ளி கொண்டு வர வேண்டும். ரெண்டு பேரையும் வைத்து தள்ள முடியும் அல்லவா என்று அவர் கேட்டதும், 10 வயது முதல் துடுப்பு பிடித்த கரங்கள் இவை பிரபு, அரண்மனை பெண்களைப் போல் மலரினும் மிருதுவான கரங்கள் அல்லன்னு நாசூக்கா சொல்றார். நேர்களே, எவ்வளவுதான் பழகியிருந்தாலும் அடி மனத்துல எப்பவோ பதிவான கருத்துகள் பேச்சில் வெளிப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இப்போ கூட அரிய பொக்கிஷமான அருள்மொழி வருமுற எளிய ஓடக்கார பெண், பூக்கார சிறுவன் ரெண்டு பேரின் பத்திரமான கைகளில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன்னு நெகிழ்ச்சியோடு சொல்கிறான் வல்லவரையன். கோடிக்கரையில் ராக்கம்மாளும் அவளுடைய உதவியால் சேற்றுக்குழியிலிருந்து விடுதலையான ரவிதாசனும் பதுங்கியிருந்து கால்வாயில் படகு வருவதை பார்த்துக்கிட்டு இருந்தது நினைவு இருக்கும். அவங்கள குழப்ப வந்தியத்தேவனும் பூங்குழலியும் முன்கூட்டியே பேசிக்கிட்டு ஒரு நாடகம் நடத்தினதையும் பார்த்தோம். இப்போ வானதியை முடுக்கிவிட குந்தவை அவனோட பங்கேற்ற நாடகத்தையும் பார்த்தோம். நகைச்சுவையோட ஆதிக்க மனப்பான்மையை சாடி தன் நிலைப்பாட்டை உணர்த்திடுறான் வல்லவரையன். ஈழ நாட்டில் தாம் பார்த்த மூதாட்டியை பற்றி சொல்லும்போது குந்தவைக்கு ஏற்பட்ட பரபரப்பை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் அன்பு, ஆசை, காதல் இதிலெல்லாம் அந்தஸ்தின் குறுக்கீடு பற்றின பேச்சு வருது. வானதியின் மேலேயே கவனம் வச்சிருந்த இளைய பிராட்டி அந்த பேச்சை அத்துடன் வெட்டிவிட்டதையும் கவனிச்சோம். முந்தைய நாள் கொல்லுப்பற்றையில் இருந்தபோது பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியை கேட்டு திடுக்கிட்டது போல பாசாங்கு செய்தான் அல்லவா. அதை தொடர்ந்து அவன் சாமர்த்தியமாக பேசி நழுவினதையும் கொல்லன் வளைச்சு காய்ச்சி இருந்த இரும்பை சுத்தியலால ஆத்திரத்தோடு அடித்ததையும் பார்த்தோம். ஏறத்தாழ ஒரு நாளைக்கு அப்புறம்தான் அந்த துக்கச் செய்தி பழையாறை எட்டி இருக்குது. இங்க கழிகளின் மோதல். ஆழ்வார்க்கடியான் வேற வந்துட்டான்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். நேருக்கு நேர் படத்திற்காக ஆஷா போஸ்லே ஹரிகரன் பாடியது.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம்

0: ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை non-teaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளை போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 16 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 17 முதல் 20 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில்

0: நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40 ஆகாஷவாணி மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதலில் புதுக்கவிதை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: ஊரல் நின்று போச்சு திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.
1: சங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேர்களே, உங்களின் நினைவிற்கு இந்த அலைவரிசையில் இன்று இரவு 8:05 நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவு

அஞ்சலி இடம்பெறும். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெறும். நேரம் 7 ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதல் பாடல் ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பெரிய தம்பி படத்திற்காக

0: வந்து நிதி உதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது, அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
1: வருவாய் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்.
2: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியாக கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டை ஃபிக்ஸடாக போயிட்டு இருக்கு.
1: சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார். சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். வந்து ஒரு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்டு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன்.
1: ஏற்காடு மலைப்பகுதியை சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய்.
4: நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்துல அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால் அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. யார் சொன்னா போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் இன்னைக்கு ஃப்ளைட்ல சேலத்துல இருந்து பெங்களூர் வரையும் கூட்டு போக போறோம். இவங்களுக்கு ஃப்ளைட் மட்டும் இல்ல, அங்க போய் தங்குற வசதியா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய மால்ஸை பாக்குறதா இருக்கட்டும், அங்க இருக்க பீப்புளை விசிட் பண்றதா இருக்கட்டும், சிட்டி அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக போறாங்க, அதோட லைஃப் எப்படி கத்துக்க போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போறாங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எங்களோட. இதுல 3 கிராமங்கள் இன்னைக்கு ஒன்னு சேர்ந்திருக்கோம். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க.
1: சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் வழங்கினார். இதில் கடந்த 2025 ஒடிசா மாநில பயணத்தின் போது தீவிர போக்குவரத்து மிகுந்த வழித்தடத்தில் பழுதடைந்த ரயில் என்ஜினை அங்கேயே தங்கியிருந்து பழுதை சரி செய்த இளநிலை பொறியாளர் அர்ஜுன், சவால் நிறைந்த பகுதியில் 670 மீட்டர் தூரத்திற்கு ரயில் நடைமேடையை உருவாக்கிய முதுநிலை பொறியாளர் சிவப்பிரியா, மங்களூர் முதல் ஈரோடு வரை கடந்த 33 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் சாவித்ரி உள்ளிட்ட 27 சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜாஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்பி ராஜாஸ்தபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார்.
5: இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது மத்திய அரசுக்கும் நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு தேர்வு குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
6: இதுவரை நீங்கள் கேட்டது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
7: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி

0: இதுவரை திரைகான மொழிக்கு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார்.
1: நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள வெள்ளாண்டி வலசு பகுதியில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இயற்கை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அங்காடியினை நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார்.
2: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸிங்க என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சிருக்கோம். அதன் மூலமா இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமா நாங்கள்

0: வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜீஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் 2 பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம், வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட 4 இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி

0: ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 3,35,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 1,22,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நேரடியாக வீடுகளுக்குச் சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இது டைரக்டாக ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே 8 ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்தில் 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்கே சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் அதாவது ஸ்பெஷலாக நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டாக அங்கேருந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது பண்ணை செய்தி. வேளாண் ஆலோசனைகள். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம், 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன்

இலைகளை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினலிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிகளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கும். அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்தோடு கலந்து தென்னையின் ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்தோடு காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களோடு பரிந்துரை செய்யப்பட்ட எத்தரல் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரி பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃபுரன்பாஸ் 2 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்குமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகளில் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறியாடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்தும். எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளிக்க வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் தேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டைஆக்சைடு 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது ட்ரைகோடெர்மா விர்டி 4 கிராம் 1 கிலோ விதை அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிர் செய்யலாம். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: பட்டக்கா, பட்டக்கா
2: வா முத்தழகே, வா வா.
1: பிரவுனி குட்டி,
2: பாத்தியா முத்தழகு, உன் வீட்ல இருந்து இங்க வந்து ஒரு வாரம் ஆகி போச்சு. அப்ப கூட உன்னை மறக்காம எப்படி வாலாட்டிட்டே வந்து நிக்கிது பாத்தியா.
1: பின்ன நன்றி உள்ள ஜீவன்னு சும்மாவாக்கா சொன்னாங்க. ஒருவேளை பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலே நன்றியோட காலை சுத்தி சுத்தி வரும். பிறந்து ஒரு மாசம் என்கிட்டயே இருந்தது இல்ல. அதான்க்கா
2: முத்தழகு, எங்க வீட்டுக்கு இந்த நாய்க்குட்டி வந்ததுலேருந்து எனக்கு பொழுது போறதே தெரியல. முத்து ஒரு வகையில எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கான். எப்படின்னு சொல்லு பாப்போம்.
1: என்னன்னு நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும்.
2: என் வீட்டுக்காரு ஒரு பக்கம் ஆபீஸ் கிளம்பி போயிடுவாரு, முத்துவும் ஸ்கூலுக்கு போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் வீடே வெறிச்சோடி கிடக்கும். நான் மட்டும்தான் தனியா அங்கிட்டும் இங்கிட்டும் உலாத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு துணையா பிரௌனி வந்துட்டான்ல, அததான் அப்படி சொன்னேன்.
1: புரியுதுக்கா, பிரௌனி உங்க குடும்பத்துல ஒரு ஆளாவே மாறிட்டான் போல.
2: ஆமா முத்தழகு, ஆனா பாரு இந்த பிரௌனி என்ன பண்ணும் தெரியுமா.
1: என்னக்கா பண்ணும்.
2: நாள் முழுக்க சாப்பாடு போட்டு கண்ணு கருத்துமா நான் பாத்துக்கிறேன். ஆனா முத்து ஸ்கூல் முடிச்சு வந்துட்டானா போதும், அவ்வளவுதான். இந்த பிரௌனி அவங்காலேயே சுத்தி சுத்தி வருது, என்ன கண்டுக்கவே மாட்டேங்குது.
1: பின்ன அதுவும் குழந்தை மாதிரி தானக்கா.
2: ஆமா முத்தழகு, நான் ஒருத்தி உனக்கு எதுவுமே கொடுக்காம உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு.
1: அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் இப்ப இங்க வந்த விஷயமே வேற.
2: என்ன முத்தழகு, என்ன விஷயம்.
1: எங்க வீட்டில் நாய்க்குட்டி போட்டதும் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அது மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
2: ஆமா முத்தழகு, என்கிட்டயே நிறைய பேர் கேட்டாங்க எங்க வாங்கினீங்க எங்க வாங்கினீங்கன்னு. நான் தான் நீ கொடுத்ததா சொன்னேன்.
1: அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்.
2: என்ன முடிவு முத்தழகு.
1: செல்ல பிராணிகள்ல இனப்பெருக்கம் செஞ்சு நாய்க்குட்டிகளை விற்பனை செய்யலாம்னு.
2: அப்படியா, அப்படி கூட பண்ண முடியுமா முத்தழகு.
1: ஆமாக்கா, ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுலேயும் நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கத்தான் இப்ப நான் இங்க வந்தேன்.
2: ஓ, புரிஞ்சு போச்சு முத்தழகு. அப்படின்னா ரேடியோல இது சம்பந்தமான விவரம் வரப்போகுது, அதுதானே சொல்ல வர.
1: அதேதான்க்கா, உங்களோட சேர்ந்து விவரங்களை கேட்கணும்னு தான் நான் இங்கிட்டு வந்தேன்.
2: சரி சரி, நான் போய் ரேடியோ எடுத்துட்டு வரேன். யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க.
1: சொல்றேங்க்கா, செல்ல பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிகளும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம்.
3: செல்லப்பிராணி இனப்பெருக்கம் என்பது மனிதர் விலங்கு உறவின் முக்கியமான ஒரு அம்சமாகும். பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் தோழமை, வேலை, பாதுகாப்பு, விளையாட்டு மற்றும் அழகியல் கவர்ச்சி போன்ற தேவைகளுக்கான விலங்குகளை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்து வந்துள்ளனர். நாய்கள், பூனைகள், பறவைகள், முயல்கள் மற்றும் பல்வேறு வீட்டு விலங்குகள் ஆகியவை அவற்றின் தோற்றம், குணநலன், அறிவுத்திறன் மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இனப்பெருக்க முறைகள் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் செல்லப்பிராணிகளின் அதிகரித்து வரும் வணிகமயமாக்கல் பல்வேறு தீவிரமான அறநெறி பிரச்சினைகளையும் உருவாக்கியுள்ளது. பொறுப்பற்ற இனப்பெருக்கம், அளவுக்கு மீறிய இனப்பெருக்கம், மரபணு மாற்றங்கள் மற்றும் விலங்கு நலனை புறக்கணித்தல் ஆகியவை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான விலங்குகளின் துன்பத்திற்கு காரணமாகியுள்ளன. எனவே பொறுப்பான இனப்பெருக்கம் என்பது விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட விலங்குகளை உருவாக்குவது மட்டுமல்ல, பெற்றோர் விலங்குகளும் அவற்றின் குட்டிகளும் உடல், மனம் மற்றும் நடத்தை சார்ந்த நலத்துடன் வாழ்வதை உறுதி செய்வதையும் குறிக்கிறது. அறநெறி சார்ந்த இனப்பெருக்கத்தில் வளர்ப்பாளர்கள் லாபமல்லாது நவநாகரீக போக்குகளை விட ஆரோக்கியம், குணநலம், மரபணு, பல வகைமை மற்றும் வாழ்நாள் முழுவதுமான நலனை முன்னுரிமையாக கருத வேண்டும். விலங்கு நல தரநிலைகள் கொடுமை, நோய், சுரண்டல் மற்றும் புறக்கணிப்பு ஆகியவற்றிலிருந்து

விலங்குகளை பாதுகாக்கும் வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன. மேலும் இந்த தரநிலைகள் இனப்பெருக்கம் செயல்முறையின் முழுவதும் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் மனிதாபிமானமான அணுகுமுறையை ஊக்குவிக்கின்றன. உலகம் முழுவதும் உள்ள கெனல் கிளப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ சங்கங்கள் போன்ற அமைப்புகள் விலங்கு நலக் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட பொறுப்பான இனப்பெருக்க நடைமுறைகளை வலியுறுத்துகின்றன. பொறுப்பான இனப்பெருக்கம் என்பது விலங்குகளின் ஆரோக்கியம், நலம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உறுதி செய்து கொண்டு அவற்றை கவனமாகவும் அறநெறி முறையிலும் இனப்பெருக்கம் செய்வதை குறிக்கிறது. அறநெறி சார்ந்த வளர்ப்பாளர்கள் அதிக லாபத்தை நோக்கமாக கொள்ளாமல் இனத்தின் தரத்தை மேம்படுத்துவதையோ அல்லது ஆரோக்கியமான மரபணு வரிசைகளை பாதுகாப்பதையோ முக்கியமாக கருதுகின்றனர். அவர்கள் உருவாக்கும் விலங்குகளின் வாழ்நாள் முழுவதும் பொறுப்பேற்கின்றனர். ஒரு பொறுப்பான வளர்ப்பாளர் என்பவர் இனப்பெருக்கத்திற்கு முன் ஆரோக்கியம் மற்றும் மரபணு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு விலங்குகள் உடல் மற்றும் மனரீதியாக தகுதியானவையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிகப்படியான அல்லது மீண்டும் மீண்டும் நடைபெறும் இனப்பெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். போதுமான ஊட்டச்சத்து, தங்குமிடம், மருத்துவ பராமரிப்பு மற்றும் சமூக பழக்கப்படுதலை வழங்க வேண்டும். குட்டிகளுக்கு தகுந்த மற்றும் பாதுகாப்பான வீடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆதரவு வழங்க வேண்டும். மரபு ரீதியான நோய்கள் மற்றும் நடத்தை சிக்கல்களை தடுக்க முயற்சிக்க வேண்டும். இதற்கு மாறாக பொறுப்பற்ற இனப்பெருக்கம் பெரும்பாலும் நிதி லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது. இத்தகைய வளர்ப்பாளர்கள் விலங்குகளை மோசமான சூழ்நிலைகளில் வைத்திருக்கலாம். ஆரோக்கிய பரிசோதனைகளை புறக்கணிக்கலாம், அளவு மீறி இனப்பெருக்கம் செய்யலாம் மற்றும் உரிய பராமரிப்பு அல்லது ஆவணங்களின்றி விலங்குகளை விற்கலாம். வீட்டு தோட்ட அடிப்படையிலான இனப்பெருக்கம் அதாவது பேக்யார்ட் ப்ரீடிங் மையங்கள் அறநெறி இல்லாத இனப்பெருக்க முறைகளின் எடுத்துக்காட்டுகளாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் அதாவது செலக்டிவ் ப்ரீடிங் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. அப்போது மனிதர்கள் ஓநாய்களை நாய்களாகவும் காட்டு பூனைகளை வீட்டு பூனைகளாகவும் பழகப்படுத்தினர். ஆரம்பகால இனப்பெருக்கம் முக்கியமாக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது. நாய்கள் வேட்டையாடுதல், மந்தை மேய்த்தல், காவல் மற்றும் தோழமை போன்ற தேவைகளுக்காக இனப்பெருக்கம் செய்யப்பட்டன. காலப்போக்கில் குறிப்பிட்ட இனங்கள் தனித்துவமான உடல் மற்றும் நடத்தை பண்புகளை உருவாக்கின. விலங்கு நலம் என்பது விலங்குகளின் உடல் மற்றும் மனநலனை குறிக்கிறது. மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விலங்கு நல அமைப்புகளில் ஒன்று 5 சுதந்திரங்கள் அதாவது 5 ஃப்ரீடம்ஸ் என்ற கொள்கையாகும். இந்த சுதந்திரங்கள் அறநெறி சார்ந்த இனப்பெருக்கம் மற்றும் விலங்குகள் பராமரிப்பு நடைமுறைகளுக்கு வழிகாட்டுகின்றன. அவைகளை குறித்து காணலாம். 5 சுதந்திரங்களாகவன: பசி மற்றும் தாகத்திலிருந்து சுதந்திரம், அசௌகரியத்திலிருந்து சுதந்திரம், வலி, காயம் மற்றும் நோய்களிலிருந்து சுதந்திரம், இயல்பான நடத்தைகளை வெளிப்படுத்தும் சுதந்திரம், பயம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து சுதந்திரம். இந்த கொள்கைகள் கெனல் கிளப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ அமைப்புகள் உருவாக்கிய நலத்தரநிலைகளில் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பொறுப்பான வளர்ப்பாளர்கள் இனப்பெருக்க விலங்குகள் மற்றும் இந்த 5 சுதந்திரங்களை பூர்த்தி செய்யும் சூழலில் வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும். சரியான தங்குமிடம், சுத்தமான சூழல், உடற்பயிற்சி, சமூக தொடர்பு, கால்நடை மருத்துவ பராமரிப்பு மற்றும் மனிதாபிமான கையாளுதல் ஆகியவை அனைத்தும் விலங்கு நலத்தின் அத்தியாவசிய அம்சங்களாகும். செல்லப்பிராணி இனப்பெருக்கத்தில் சில அறநெறி சிக்கல்கள் உள்ளன. முதலாவது, அளவுக்கு மீறிய இனப்பெருக்கம் அதாவது ஓவர் பிரீடிங். அளவுக்கு மீறிய இனப்பெருக்கம் என்பது விலங்குகளுக்கு போதுமான ஓய்வு அல்லாது மீட்பு காலம் வழங்காமல் மீண்டும் மீண்டும் இனப்பெருக்கம் செய்வதை குறிக்கிறது. பெண் விலங்குகள் இதனால் சோர்வு, ஊட்டச்சத்து குறைபாடு, இனப்பெருக்க கோளாறுகள் மற்றும் குறைந்த ஆயுட்காலம் போன்ற பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடும். நாய்க்குட்டி இனப்பெருக்க நிலையங்கள் என்பவை விலங்குகளின் நலனை விட லாபத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் பெரிய அளவிலான வணிக ரீதியான இனப்பெருக்க நிலையங்களாகும். இங்கு விலங்குகள் பெரும்பாலும் அதிக நெரிசலான கூண்டுகளில் அடைக்கப்பட்டு முறையான மருத்துவ பராமரிப்பு மறுக்கப்பட்டு மோசமான சுகாதாரம் மற்றும் மிக குறைந்த சமூகமயமாக்கல் அதாவது சோசியலைசேஷன் சூழலில் வளர்க்கப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையிலிருந்து வரும் விலங்குகள் பொதுவாக பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றன. அவை ஊட்டச்சத்து குறைபாடு, மரபணு நோய்கள், நடத்தை குறைபாடு, பதற்றம் மற்றும் பய உணர்வு, தொற்றுகள் மற்றும் ஒட்டுண்ணிகள். செல்லப்பிராணி கடைகளும் முகவரி இல்லாத இணைய வழி விற்பனைகளும் இத்தகைய ஒழுக்கக்கேடான இனப்பெருக்க நிலையங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதை பல அறிக்கைகள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளன. 2வது சிக்கல், ஒரே குடும்பத்திற்குள் இனப்பெருக்கம் செய்தல் என்பது குறிப்பிட்ட சில இன பண்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக நெருங்கிய தொடர்புடைய விலங்குகளை இணையாக சேர்ப்பதை உள்ளடக்குகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் செய்யப்படும் இனப்பெருக்கம் அதாவது லைன் ப்ரீடிங் விரும்பத்தக்க பண்புகளை நிலைநிறுத்தினாலும் அதிகப்படியான நெருங்கிய இனப்பெருக்கம் பரம்பரை

நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் மற்றும் பிறவி குறைபாடுகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது. பொறுப்பான முறையில் விலங்குகளை இனப்பெருக்கம் செய்வதில் சுகாதார பரிசோதனை என்பது மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும். பரம்பரை நோய்களை கண்டறிய மரபணு சோதனைகளை மேற்கொள்ளுதல், வழக்கமான கால்நடை மருத்துவர் பரிசோதனைகளை செய்தல், விலங்குகளுக்கு தடுப்பூசி போடுதல் மற்றும் குடற்புழு நீக்கம் செய்தல், இனப்பெருக்க ஆரோக்கியத்தை கண்காணித்தல், பரம்பரை குறைபாடுகள் இருப்பதாக அறியப்பட்ட விலங்குகளை இனப்பெருக்கம் செய்வதை தவிர்த்தல், விலங்கு வளர்ப்பாளர்கள் சாதாரண உடல் செயல்பாடுகளை கொண்ட மற்றும் பரம்பரை துயரங்கள் இல்லாத விலங்குகளை மட்டுமே உருவாக்க வேண்டும் என்று இனப்பெருக்க வழிகாட்டுதல்கள் வலியுறுத்துகின்றன. முறையான தங்குமிடம் மற்றும் ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் விலங்குகளுக்கு தேவைப்படுகின்றன சுத்தமான மற்றும் விசாலமான வாழும் சூழல், கடுமையான தட்பவெப்ப நிலையிலிருந்து பாதுகாப்பு, தூய்மையான நீர் மற்றும் சத்தான உணவு, உடற்பயிற்சி மற்றும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ரிச்மெண்ட் என்று அழைப்பர் இதற்கான வாய்ப்புகள். மோசமான தங்குமிட வசதிகள் விலங்குகளுக்கு மன அழுத்தம், ஆக்ரோஷம், நோய் பரவல் மற்றும் உளவியல் ரீதியான அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும். சமூக மயமாக்கல் அதாவது சோசியலைசேஷனும் விலங்குகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். விலங்குகளின் ஆரோக்கியமான நடத்தை வளர்ச்சிக்கு ஆரம்பகால சமூக மயமாக்கல் மிகவும் அவசியமானது. நாய்க்குட்டிகள் மற்றும் பூனைக்குட்டிகள் சூழல்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எவ்வாறென்றால், மனிதர்களுடனான தொடர்பு, பல்வேறு ஒலிகள் மற்றும் வெவ்வேறு சூழல்கள், மென்மையான கையாளுதல், பிற விலங்குகளுடன் பழக வைத்தல், இவை சமூகமயமாக்கல் இல்லாமை விலங்குகளின் பிற்கால வாழ்க்கையில் பயம், ஆக்ரோஷம் மற்றும் பதற்றத்திற்கும் வழிவகுக்கும். நெறிமுறைகளை பின்பற்றும் வளர்ப்பாளர்கள் விலங்குகளுக்கு பொருத்தமான வீடு கிடைப்பதை உறுதி செய்வதற்காக அவற்றை வாங்க விரும்புபவர்களை கவனமாக பரிசீலிக்கிறார்கள். அவர்கள் பின்வருவனவற்றை செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது: நேர்காணல்களை நடத்துதல், ஒப்பந்தங்களை கட்டாயமாக்குதல், வளர்ப்பு முறைகள் குறித்த வழிகாட்டுதல்களை வழங்குதல், உரிமையாளர்களால் விலங்கை பராமரிக்க முடியாத பட்சத்தில் அதை திருப்பி பெற கொள்ளும் கொள்கைகளை வழங்குதல். பொறுப்புள்ள வளர்ப்பாளர்கள் விலங்குகளை விற்பனை செய்த பிறகும் அவற்றை நலனில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள். சட்ட விதிமுறைகள் மற்றும் இனப்பெருக்க சட்டங்களை பற்றி பார்ப்போம். பல நாடுகள் விலங்கு நல சட்டங்கள் மூலம் இனப்பெருக்க நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துகின்றன. இச்சட்டங்கள் பொதுவாக உரிமம் பெறுவதற்கான தேவைகள் அதாவது லைசன்சிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்க வேண்டும், குறைந்தபட்ச தங்குமிட தரநிலைகள் கொடுக்க வேண்டும், கால்நடை பராமரிப்பு கடமைகளை செய்தல் வேண்டும், இனப்பெருக்க எண்ணிக்கையின் மீதான கட்டுப்பாடுகளை விரிவாக சொல்ல வேண்டும், ஆவண பராமரிப்பு தேவை, மைக்ரோசிப் பொருத்துதல் மற்றும் அடையாளப்படுத்துதலை முக்கியமாக கொள்ளுதல் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தைப் போலவே விலங்குகளின் நடத்தை சார்ந்த நலனும் அதாவது பிஹேவியரல் வெல்ஃபேர் மிகவும் முக்கியமானதாகும். விலங்குகள் பயம், மன அழுத்தம், மகிழ்ச்சி மற்றும் பாசம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன. நெறிமுறை சார்ந்த வளர்ப்பாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், உணர்ச்சி ரீதியான நல்வாழ்வு, மன அழுத்தத்தை குறைத்தல், மனிதர்களுடனான தொடர்பு, விளையாடுவதற்கும் ஆராய்வதற்குமான வாய்ப்புகள். தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது மன அழுத்தம் நிறைந்த சூழலில் வளர்க்கப்படும் விலங்குகள் பெரும்பாலும் நீண்டகால நடத்தை குறைபாடுகளை எதிர்கொள்கின்றன. ஆதலால் நிலையற்ற அல்லது ஆக்ரோஷமான குணங்களை கொண்ட விலங்குகளை உருவாக்குவதை வளர்ப்பாளர்கள் தவிர்க்க வேண்டும். செல்லப்பிராணிகள் வீட்டு வாழ்க்கைக்கு பொருத்தமானவையா என்பதை உறுதிப்படுத்த குணநல பரிசோதனை மற்றும் நடத்தை மதிப்பீடுகள் உதவுகின்றன. செல்லப்பிராணி வாங்குவோர்களின் தார்மீக பொறுப்புகள் ஆவன: இனப்பெருக்கம் நிலையங்களை நேரில் சென்று பார்வையிடுதல் வேண்டும், குட்டியின் தாய் மற்றும் தந்தை விலங்குகளை நேரில் சந்தித்து பார்த்திடல் வேண்டும், மருத்துவ பதிவுகள் மற்றும் மரபணு சோதனை முடிவுகளை கேட்டு பெறுதல் வேண்டும், விலங்குகள் வாழும் சூழலை கவனித்தல் வேண்டும், அவசரப்பட்டு அல்லது தன்னிச்சையாக விலங்குகளை வாங்குதலை தவிர்க்க வேண்டும். பல்வேறு வகையான செல்லப்பிராணிகளுக்கான நலன்புரி தரநிலைகளை பார்ப்போம். முதலாவது நாய்களை குறித்து காண்போம். பரம்பரை குறைபாடுகள் மற்றும் விசித்திரமான உடல் தோற்றங்களுக்காக இனப்பெருக்கம் காரணமாக நாய் இனப்பெருக்க முறை கடுமையாக ஆய்வுக்குள்ளாகி உள்ளாகிறது. பொறுப்புள்ள நாய் வளர்ப்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால், இடுப்பு மற்றும் முழங்கை மூட்டு பரிசோதனைகள், இருதய பரிசோதனை, கண் பரிசோதனை, குணநலன் மதிப்பீடு அதாவது டெம்பரமெண்ட் அசஸ்மெண்ட், செயல்பாட்டுக்கு உகந்த உடல் அமைப்பு ஆகியவற்றை பார்த்திடல் வேண்டும். வேலை செய்யும் இனங்கள் அதாவது ஒர்க்கிங் டாக்ஸ் வெறும் வெளிப்புற தோற்ற பொலிவிற்காக மட்டும் வளர்க்கப்படாமல் அவற்றின் உடல் திறனையும் மனநலத்தன்மையையும் தக்க வைத்துக் கொள்ளுதல் வகையில் வளர்க்கப்பட வேண்டும். பூனைகளை பற்றி காண்போம்.

நெறிமுறை சார்ந்த பூனை இனப்பெருக்கம், பாலிசிஸ்டிக் சிறுநீரக நோய் மற்றும் ஹைப்பர்ட்ராபிக் கார்டியோமயோபதி போன்ற பரம்பரை நோய்களை கண்டறிவதற்கான பரிசோதனை, தீங்கு விளைவிக்கும் மரபணு மாற்றங்கள் அதாவது மியூட்டேஷன்ஸ் தவிர்த்தல், சுற்றுச்சூழல் ரீதியான சுறுசுறுப்பு அதாவது என்ரிச்மெண்ட் மற்றும் சமூகமயமாக்கல் சூழலை வழங்குதல், அதிகப்படியான தட்டையான முகம் அல்லது எலும்புக்கூடு குறைபாடுகளை கொண்ட பூனைகளை உருவாக்குவது நாய்களில் காணப்படுவதை போன்றே நலன்புரி கவலைகளை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக பறவைகளை குறித்து காண்போம். பறவை இனப்பெருக்கத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டியவை முறையான கூண்டு அளவு, சமூக தொடர்பு மற்றும் மனிதர்களுடன் பழகுதல், சீரான ஊட்டச்சத்து, அதிகப்படியான இனப்பெருக்கத்தை தடுத்தல் ஆகியவை. பல பறவை இனங்கள் முறையற்ற முறையில் அடைக்கப்படும் போதே அல்லது தனிமைப்படுத்தப்படும் போதோ உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றன. அடுத்ததாக முயல்கள் மற்றும் சிறிய பாலூட்டிகளை பற்றி காண்போம். விலங்கு நலன் சார்ந்த விவாதங்களில் சிறிய பாலூட்டிகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகின்றன. நெறிமுறை சார்ந்த வளர்ப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டுபவை அந்தந்த விலங்கு இனத்திற்கு ஏற்ற உணவுகளை கொடுக்க வேண்டும், போதுமான இடவசதியும் கொடுக்க வேண்டும், நெருங்கிய இனப்பெருக்கத்தை அதாவது இன்பிரீடிங்கை தடுத்தல் வேண்டும், சமூக தேவைகளை கேட்டவாறு அவைகளை வளர்த்திட வேண்டும். கால்நடை மருத்துவர்களின் பங்கை பற்றி பார்ப்போம். நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்க முறைகள் ஊக்குவிப்பதில் கால்நடை மருத்துவர்கள் அவசியமானவர்கள் ஆவர். அவர்கள் சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், மரபணு ஆலோசனைகளை செய்திடல் வேண்டும், இனப்பெருக்க பராமரிப்புகளை பார்த்திடல் வேண்டும், தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் மற்றும் விலங்கு நல கண்காணிப்புகளில் நோக்கமாக இருத்தல் வேண்டும். மேலும் கால்நடை மருத்துவர்கள் நோய் தடுப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பொறுப்பான பராமரிப்பு குறித்து விலங்கு வளர்ப்பவர்களுக்கு அதன் உரிமையாளர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள். தொழில்நுட்பமும் நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கமும் அவற்றை குறித்து காண்போம். நவீன தொழில்நுட்பம் இனப்பெருக்க நடைமுறைகளை முற்றிலும் மாற்றியமைத்துள்ளது. டிஎன்ஏ பரிசோதனை, இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் மற்றும் சுகாதார தரவுத்தளங்கள் ஆகியவை நோய் தடுப்பு மற்றும் இனப்பெருக்க சார்ந்த முடிவுகளை மேம்படுத்துகின்றன. பயனுள்ள தொழில்நுட்பங்கள் ஆவன மரபணு பரிசோதனை, செயற்கை முறை கருவூட்டல், சுகாதார பதிவேடுகள் அதாவது ஹெல்த் ரெஜிஸ்ட்ரிஸ், மைக்ரோசிப்பிங் பொருத்துதல், இணையவழி வம்சாவளி தரவுத்தளங்கள் ஆன்லைன் பெடிகிரி டேட்டாபேசஸ் ஆகியவை. இருப்பினும் தொழில்நுட்பம் தவறாகவும் பயன்படுத்தப்படலாம். செயற்கை இனப்பெருக்க முறைகள் கடுமையான பரம்பரை குறைபாடுகள் உள்ள விலங்குகளையும் தொடர்ந்து இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்கக்கூடும். எனவே நெறிமுறை சார்ந்த கண்காணிப்பு இதற்கு மிகவும் அவசியமாகும். நலன்புரி தரநிலைகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்களை பற்றி நாம் பார்ப்போம். விழிப்புணர்வு அதிகரித்து வந்த போதிலும் இன்னும் பல சவால்கள் நீடிக்கின்றன. அவை சட்டவிரோத இனப்பெருக்க செயல்பாடுகள், பலவீனமான சட்ட அமலாக்கம், ட்ரெண்டாக இருக்கும் விலங்கு இனங்களுக்கான நுகர்வோர் தேவை, வளர்ப்போர்களுக்கான முறையான கல்வி இல்லாமை, நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கத்திற்கான அடிப்படையான செலவுகள், இணைய வழி செல்லப்பிராணி விற்பனை ஆகியவை. பொறுப்பற்ற வளர்ப்பாளர்கள் பெரும்பாலும் முறையான மருத்துவ பராமரிப்பு அல்லது ஆவணங்கள் ஏதுமின்றி விலங்குகளை குறைந்த விலைக்கு விற்கிறார்கள். இது விழிப்புணர்வு இல்லாத வாங்குபவர்களை ஈர்க்கிறது. இந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றுவதை மேம்படுத்தும் வலுவான சட்ட விதிமுறைகள், பொது விழிப்புணர்வு மற்றும் தொழில்முறை சார்ந்த பொறுப்பு கூறல் அதாவது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டபிலிட்டி ஆகியவை மிகவும் அவசியமாகும். நெறிமுறை சார்ந்த செல்லப்பிராணி இனப்பெருக்கத்தின் எதிர்கால திசைகளை குறித்து காணலாம். ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்ட இனப்பெருக்க தரநிலைகள், மரபணு பன்முகத்தன்மை, விலங்கு நலனை மையமாக கொண்ட சட்டங்கள், இனப்பெருக்க ஆவணங்களில் வெளிப்படைத்தன்மை, கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வளர்ப்பாளர்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு தேவை, தீவிரமான உடல் பண்புகளை குறைத்தல் ஆகியவை இனப்பெருக்க முறைகளில் விலங்குகளின் விசித்திரமான வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தராமல் அவற்றின் உடல் இயக்கம், ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற சர்வதேச அங்கீகாரம் இன்று பரவலாக வளர்ந்து வருகிறது. உலகமெங்கிலும் உள்ள பல்வேறு அமைப்புகள் விலங்குகளின் பரம்பரை துயரங்களை குறைக்கவும் அவற்றின் நலனை மேம்படுத்தவும் தங்களின் இனத்தர நிலைகளை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. நிறைவாக, செல்லப்பிராணிகளின் இனப்பெருக்கம் மற்றும் நெறிமுறை நடைமுறைகள் என்பது அறிவியல் தார்மீக கோட்பாடுகள், விலங்குகள் நலன் மற்றும் மனித பொறுப்புணர்வு ஆகியவற்றின் ஒரு சிக்கலான சங்கமத்தை குறிக்கிறது. பொறுப்பான இனப்பெருக்கம் என்பது வெறும் விரும்பத்தக்க தோற்றங்கள் அல்லது வம்சாவளி வரலாற்றை கொண்ட விலங்குகளை உருவாக்குவது மட்டும்

0: அல்ல, அது அந்த உயிரினங்களின் வாழ்நாள் முழுமைக்குமான ஆரோக்கியம், நல்வாழ்வு மற்றும் கண்ணியத்திற்கான ஓர் அர்ப்பணிப்பாகும். செல்லப்பிராணிகள் என்பவை தங்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக மனிதர்களை சார்ந்து வாழும் உணர்வுள்ள உயிரினங்கள் ஆகும். நெறிமுறை சார்ந்த இனப்பெருக்கம் இந்த பொறுப்பு உணர்ந்து ஒவ்வொரு விலங்கும் ஆரோக்கியமான, திருப்திகரமான மற்றும் மனித நேயமிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலில் பிறப்பதை உறுதி செய்ய முயல வேண்டும்.
1: என்ன பட்டக்கா, செல்ல பிராணிகள் இனப்பெருக்கமும் அது சார்ந்த அறநெறிகளும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஜி மோனிகா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? எப்படி சொன்னாங்க?
2: கேட்டே முத்தழகு, இதுல இம்புட்டு விஷயம் இருக்கு பாரு. நான் கூட சாதாரணமா நினைச்சிட்டேன்.
1: நாம ஒரு பொறுப்பான வளர்ப்பாளரா இருக்கணும்னா இவங்க சொன்ன அத்தனையும் நம்ம சரியா கடைபிடிக்கணும்க்கா.
2: கண்டிப்பா முத்தழகு, அதோட லாபத்தை மட்டும் நோக்கமா பார்க்காம செல்ல பிராணிகளோட நலனை தான் முக்கிய நோக்கமா நினைச்சு இந்த செயல்ல நம்ம இறங்கணும்.
1: சரியா சொன்னீங்கக்கா. இதுல இருக்கிற அறநெறி சிக்கல்கள், சவால்கள் பத்தியும் தெளிவா விளக்கி சொல்லிட்டாங்க.
2: ஆமா,
1: இதோட பொறுப்பை உணர்ந்து நாம செயல்பட்டோம்னா விலங்குகளோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம உறுதுணையா இருக்கலாம்க்கா.
2: சரியா சொன்ன முத்தழகு.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: எள்ளில் பூவிதழ் நோய் கட்டுப்பாடு. தமிழ்நாட்டில் எள் பயிர் விழுப்புரம், தஞ்சாவூர், ஈரோடு, கரூர், கடலூர், சேலம், திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கார்த்திகை பட்டம், மாசி பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்தில் விவசாயிகள் எள்ளை பயிரிட்டு பயனடைகின்றனர். எள்ளில் வேரழுகல் நோய், சாம்பல் நோய், கருகல் மற்றும் இலைப்புள்ளி நோய், பூவிதழ் நோய் அல்லது பூவிழை நோய் உண்டாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இவற்றில் பூக்கள் அனைத்தும் இலைகளாக மாற்றமடைந்து மலட்டு தன்மையை உண்டாக்கி முடிவில் எள் விதைகள் உருவாகாமல் முழுவதுமாக இலைகளாகவே காட்சி அளிக்கக்கூடிய பூவிதழ் நோய் தமிழ்நாட்டில் எள் பயிரிடக்கூடிய அனைத்து இடங்களிலும் மிக

0: அதிக அளவில் பாதிப்பை உண்டாக்குகின்றன. இந்நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியாவுடன் தொடர்புடைய கேண்டிடஸ் ஃபைட்டோபிளாஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்நோய் பாதிக்கப்பட்ட செடியின் பூக்கள் பச்சை இலைகளாக மாறி சிறியதாக காணப்படும். இலைகள் சிறுத்தும், பூக்கள் உருமாற்றம் அடைந்தும் மலட்டுத்தன்மை உடைய பூக்களாக காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மகரந்தம் அனைத்தும் பச்சையாக காணப்படும். கணு மற்றும் கணுவிடை பகுதியின் அளவுகள் குறைந்து நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் ஒரு புதர் போன்று தோற்றமளிக்கும். எள் செடியின் வெள்ளை நிற பூக்கள் பச்சை நிறமாக மாறி காணப்படும். எள் செடியின் பூ மொட்டு வீங்கி உருமாற்றம் அடைந்து காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் எள் விதைகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னரே காய்களில் விரிசல் உண்டாகும். இந்நோய் பூ பூக்கும் முன்னரே செடியை பாதித்தால் அனைத்து பூக்களுமே இலைகளாக உருமாற்றமடைந்து காட்சியளிக்கும். ஒரு சில அரிதான தருணங்களில் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் உள்ள விதைகள் அறுவடைக்கு முன்னரே முளைக்க ஆரம்பித்துவிடும். இந்நோயை தத்து பூச்சிகள் அதிக அளவில் பரப்பும். இந்த பூச்சிகள் இலைகளில் பச்சையத்தை உறிஞ்சி இலைகளை முழுவதுமாக பழுப்பு நிறமாக மாற்றிவிடும். இலைகள் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். மிதைல் டெமடான் அல்லது குயின்லாஃபாஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை பரப்பக்கூடிய தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் வயலில் தென்பட்டால் அவற்றை முழுவதுமாக அகற்றிவிடுவது நல்லது. எள் செடியுடன் ஊடு பயிராக துவரையை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். டெட்ராசைக்ளின் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இந்த மருந்து தெளிக்கப்பட்ட இடங்களில் 25 நாட்களுக்கு பிறகு இந்நோயின் அறிகுறிகள் மறுபடியும் தோன்றும். அவ்வாறு தோன்றும் பட்சத்தில் மறுபடியும் இந்த மருந்தை மாதத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் அனல் மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்

0: படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறி பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதியுதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dcetransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜு தெரிவித்துள்ளார். 64 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த கால்வாய் திட்டத்தை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல சட்டப்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகள் மாநிலத்தில் வேறு எங்கும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தனி குழு அமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்துக் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஒரு போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:15.
2: நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.
3: எழுத்தாளர்

பூமணி அவர்கள் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை அதன் முழுமையோடு தனது எழுத்தில் கலைப்படுத்தியவர். தனது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பூ மாணிக்க வாசகம் என்ற இயற்பெயரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பூலித்துறை தேனம்மாள் தம்பதியருக்கு திருமகனாக

0: ஓய்வு பெற்றவர். எந்த குழந்தையும் தன் தாயிடமிருந்தே உலகை அறிகிறது. பூமணி அவர்களும் தன் தாயிடமிருந்தே கல்வி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றார். சிறு பிராயத்தில் தன் அம்மாவிடம் கேட்டறிந்த நூற்றுக்கணக்கான மாய மந்திர கதைகள்தாம் அவரது கற்பனை வளத்தை தூண்டி இலக்கிய வெளிக்குள் அவரை வியாபிக்க வைத்தது. மழைக்கஞ்சியாக கதைகளை கரைத்து ஊட்டிய அம்மாவுக்கு என சாகித்ய அகாதமி விருது பெற்ற அஞ்ஞாடி புதினத்தை தனது தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு வெளிவந்தது. 1979 அவரது முதல் புதினம் பிறகு வெளியானது. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி ஆகிய நாவல்களை எழுதினார். 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இவரது அஞ்ஞாடி புதினம் 1899 நிகழ்ந்த சிவகாசி கலவரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் குறித்து 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்டது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் தன் கருவேலம் பூக்கள் என்னும் நீள் கவிதையை அதே தலைப்பில் கருவேலம் பூக்கள் என்னும் திரைப்படமாக எழுதி இயக்கினார். இந்த படம் 1996 சிறந்த தமிழ் படத்துக்கான சிறப்பு விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றது. பூமணியின் வெக்கை புதினம் 2019 அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. தமிழின் யதார்த்தவாத இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளியான பூமணி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் காலமானார். எழுத்தாளர் பூமணி அவர்கள் நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறுநில உடைமையாளர்களை வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்குமான மோதல் மௌனமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார். எழுத்தாளரோடு பழகிய நினைவுகள், அவரது படைப்புகள் குறித்து பலதரப்பட்ட இலக்கிய ஆளுமைகளிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களின் படைப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்.
1: கரிசல் கதை சொல்லிகளிலேயே ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் எழுத்தாளர் பூமணி. இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட மனிதர்கள் நடமாடின நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதனை கதை மாந்தனாக கொண்டு தன்னோட முதல் நாவலை எழுதினவர் அவர். 1947 நாடு விடுதலை கண்டபோது துறைச்சாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மணலுத்து கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்ற அழகிரி பகடை, அவர் மனைவி காளி, 2 பெண் பிள்ளை முத்துமாரி, இந்த 3 உயிர்கள்ட்ட இருந்து பிறக்கிற கதை தான் அவரோட பிறகு நாவல். ஊருக்குள்ளே நுழையும் போதே எங்கிருந்து வரீங்கன்னு தெலுங்கில் கேட்கல ஒரு கிழவர், அவருக்கு பதில் சொல்கிற அப்படி உரையாடல் பாணியிலேயே கதை மொத்தத்தையும் அப்படி லாவகமாக எழுதிட்டு போகிற எழுத்து மொழி பூமணியோடது. அவரோட எழுத்தில் கதை சொல்லிக்கு வேலையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கதை கரிசல்ல கதை சொல்லிகளில் ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் பூமணி. உரையாடல்லே கதையை நகர்த்தி கொண்டு போவார். ஊரில் சொல்லுவாங்க வெயில் கஞ்சி ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கரிசல் மண்ணுக்கு எழுத்தால நிழல் மேகங்களை அனுப்பி வைக்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறையோட மனவார்ப்பு பூமணிக்கு உண்டு. ஆனால் இதுக்கான எந்த அசைவையும் தன்னோட அடையாளமாக தன் எழுத்துக்குள்ளே முன்வைக்காத நிதானம் அவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது வாங்கின அவரோட அஞ்ஞாடி நாவல் கிட்டத்தட்ட 1050 பக்கங்கள், 22 படலங்கள். அந்த நாவலோட மையம் வந்து கலிங்கலை சேர்ந்த ஒரு ஆண்டி குடும்பர், மாரிவண்ணார், அப்புறம் கழுகுமலை பெரிய நாடார், இந்த 3 கேரக்டர்களை சுற்றி தான் நிகழும். அதில் கரிசலோட குமிழ் மேடாக இருக்கிற கழுகுமலை, கந்தக பொட்டல் பூமியான சிவகாசி நகர், இதோட வரலாறை வந்து காலம் தாண்டி சென்று எழுதியிருப்பார் பூமணி. 8 மாளிகையும் எல்லளக்கும் சாவடியும், 10 மாளியலும் பஞ்சாங்க சாவடியும், பார்த்தால மைந்தன் இல்லை, மணிமணியாக எழுதி வச்ச பூமணியின் கதைக்களங்கள், கதை கேட்ட

0: நாம் இருக்கும் சொன்னவரே எங்கு சென்றீர்? சுடலை புறமெல்லாம் சோதிச்சு நாங்கள் வந்தோம். சுடலை தென்படுது, உங்கள் சிரிச்ச முகம் தென்படலை. ஆறு புறமெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் வந்தோம். ஆறு தென்படுது, உங்கள் அழகு முகம் தென்படலை. அண்ணாச்சி வாசகமே, ஆண்டிப்பட்டி மாணிக்கமே, கருவேலங்காட்டுக்குள்ள கரிச்சாங்குருவிகளுக்கு கதை சொல்ல கிளம்பினீரோ? காலமாகி வந்த கரிசல் பிதாமகர்களின் வழி சென்ற எழுத்தாளர் பூமணிக்கு மண்ணின் மனத்தோடு இந்த வழி அனுப்புதல் பாடலை சொல்லி வைக்கிறேன்.
1: தொடர்ந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் புத்தகங்களை பதிப்பித்த மு. வேடியப்பன் அவர்கள் தனது நினைவலைகளை நம்மோடு பகிர்கிறார்.
2: மறைந்த எழுத்தாளர் பூமணி அவருடைய புத்தகங்களை நான் வாசித்தவன், வெளியிட்டவன் என்ற வகையில் ஒரு தமிழின் ஆகச்சிறந்த கரிசல் காட்டு இலக்கியவாதியான பூமணியுடைய இழப்பை நான் பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றாலும் துயரங்களுக்கு இடையிலும் படைப்பாளர்களை கொண்டாட இந்த சமூகம் மறந்துவிட்டதோ என்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி, அப்படியெல்லாம் இல்லை, தொடர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது போல வாசகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து பூமணி அவர்களுடைய மறைவை நினைவுபடுத்தி அவருடைய படைப்புகளை கொண்டாட தொடங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போல பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்து உடலடக்கம் செய்ததை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா, கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் என படைப்பாளர்களுக்கான அரசு மரியாதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பூமணி அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்ததை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் ஒரு பெரும் மரியாதையாக கொண்டாட்டமாக மாற்றி உள்ளனர். பூமனுடைய படைப்புகள் என்றால் கரிசல் காட்டின் அசல் எழுத்தாளன், எந்த விதமான பூச்சி எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாத அசல் தன்மையை அப்படியே பதிவு செய்த எழுத்தாளர்.
1: நிறைவாக எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்கள் பூமணி அவர்களோடு தாம் பழகிய தருணங்கள் குறித்து கூறுகிறார்.
3: தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் எழுத்துக்கலைஞன், சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் பூமணி ஐயாவுக்கு எனது வீர வணக்கம். தென் தமிழகத்தின் விளிம்புநிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய யதார்த்த வாழ்வை, அவர்களது பண்பாட்டு கூறுகளை, அரசியலை வட்டார வழக்கோடு இரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் எழுத்தாளர் பூமணி ஐயா. ஒரு இளம் எழுத்தாளனாகிய எனக்கு பூமணி ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே பெரிய நம்பிக்கையை, புதிய பாதையை, புதிய படிப்பினையை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படின்றத தாண்டி அவர் போலந்து கதைகளை கூட தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறார். வனாதிகாரியின் காதல், போலந்து கதைகள், சுலோவிமீர் மிரோசக் அப்படின்ற எழுத்தாளனுடைய கதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்த பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். 2024 December 29 அன்னைக்கு என்னுடைய கொடுக்கு சிறுகதை தொகுப்பை வந்துட்டு பூமணி ஐயா தான் அவருடைய வீட்டில் வெளியிட்டாங்க. அப்போவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க. அவன் நண்பர்கள் பதிப்பகத்திலிருந்து எல்லா பேருமே நாங்கள் போய் ஒரு 10-15 பேர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போது எங்களை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் கூட. ஏன்னா இலக்கியம், நாடகம், புகைப்படக்கலை, சினிமா, இப்படி கலையின் வெவ்வேறு துறையில் சேர்ந்த நண்பர்களாக நாங்கள் போயிருந்தோம். இளைஞர்களாக எல்லா பேருமே இருந்தோம். அப்போ புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்த சமயம், சென்னை புத்தக கண்காட்சி. கொடுக்கு நூலை வெளியிட்டுட்டு ஐயா வாழ்த்து சொல்லிட்டு ஒரு நாவல் எப்படி இருக்கணும், ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து அவர் பகிர்ந்துகிட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு பெரிய ஒரு பாடமா எங்களுக்கு இருந்தது. கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு நானும் புத்தக கண்காட்சிக்கு வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஐயா உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் ஆனாங்க. அந்த நாளை என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாது. அவருடைய படைப்புகள் வந்துட்டு இன்றைக்குமே காலத்தால் நினைவு கூறப்படுபவை, இன்றைக்குமே எனக்கு ஒரு பாடம்தான். ஐயாவை போற்றி வணங்குகிறேன், நன்றி.
1: தமிழ் இலக்கிய மரபில் கரிசல் இலக்கியத்தை பதிய வைத்த முன்னோடிகளில் எழுத்தாளர் பூமணி அவர்களும் தனது தடத்தை பதித்துள்ளார். தமிழ்கூறும் நல்லுலகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்காக என்றென்றும் தலை வணங்கும்.
4: இதுவரை நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டோம். படைப்பு சென்னை.

ஆகாஷ்வாணி நேயர்களே, இப்போது தொடர்கிறது திரைகானம். முதலில் இளையராஜா குரலில் ஆவாரம்பு படப்பாடல்.

0: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை கேட்க முன்
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேரம் 8:23:15. மத்தியலை 720 kHz திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் 4 ஸ்டூடெண்ட்ஸ். பாடலை பாடியிருப்பவர் ஜாஸி கிஃப்ட்.

0: அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: திரைக்காலத்தில் தொடர்ந்து செல்லமய படத்திற்காக ஒலிப்பது ரஞ்சித், அனுராதா, ஸ்ரீராம் குரல்கள்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேர்களே, மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் 9:15 மணிக்கும்.

0: அடுத்து ஒலிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அன்னை ஒரு ஆலயம் படப்பாடல்.
1: நந்தவானத்தில் வந்த கோயிலே, எந்த மானத்தில் நின்ற மயிலே, நான் இருக்கையில் நடு

திரைக்கானத்தில் அடுத்து தர்ம யுத்தம் படத்திற்காக ஒலிப்பது எஸ்வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள். பாடலை பாடி

0: இதுவரை திரைகானம் ஒலிவுலாவர கேட்டீர்கள். நேரம் இப்போது 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: புள்ளியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், இந்த துறையில என்னென்ன வகைகள்லாம் இருக்கு?
3: புள்ளியியல் பொதுவாக 2 முக்கிய கிளைகளாக பிரிக்கலாம். விளக்க புள்ளியியல், அனுமான புள்ளியியல். விளக்க புள்ளியியல், இது தரவுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சுருக்கி ஒழுங்கமைக்கும் முறைகளை உள்ளடக்கியது. மைய போக்கின் அளவீடுகளை, அதாவது ஆவரேஜ், மீடியன், மோடு மற்றும் பரவலின் அளவீடுகளை, வீச்சு, மாறுபாடு, திட்ட விளக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன் கணக்கிடுவது. அத்துடன் தரவுகளை காட்சிப்படுத்த வரைபடங்கள் மற்றும் அட்டவணைகளை, நிகழ்தழவு வரைபடங்கள், வட்ட விளக்கப்படங்கள் போன்றவை, அதாவது பார் டயக்ராம்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ் போன்றவை பயன்படுத்துவது ஆகியவை பொதுவான நுட்பங்களில் அடங்கும். அனுமான புள்ளியியல், இந்த கிளை ஒரு தரவு மாதிரியின் அடிப்படையில் ஒரு மக்கள் தொகையை பற்றி அனுமானங்களையும் கணிப்புகளையும் செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இது கருதுகோள் சோதனை, நம்பிக்கை இடைவெளிகள், பின்னடைவு பகுப்பாய்வு மற்றும் மாறுபாட்டு பகுப்பாய்வு, அதாவது அனோவா, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அனோவான்னு சொல்லுவாங்க, உள்ளிட்ட பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்துகிறது. நிச்சயமற்ற தன்மை இருக்கும் போது, அதாவது ரேண்டம்னஸ் இருக்கும் போது, ஆராய்ச்சியாளர்கள் முடிவுகளை எடுக்கவும் தீர்மானங்களை மேற்கொள்ளவும் அனுமான புள்ளியியல் உதவுகிறது.
2: மேடம், தரவு அதாவது டேட்டா, இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இதுல என்ன வகைகள்லாம் இருக்கு?
3: தரவு, புள்ளி விவரங்களில் தரவு என்பது அளவிடக்கூடிய அல்லது எண்ணிக்கையாக குறிப்பிடக்கூடிய மதிப்புகள் அல்லது அவதானிப்புகளின் தொகுப்பை குறிக்கிறது, அதாவது கவுண்டபிள் அண்ட்

0: ஃபைனிட். இது உண்மைகள், புள்ளி விவரங்கள் அல்லது நிஜ உலக நிகழ்வுகளின் பிரதிநிதித்துவங்களை உள்ளடக்கியது மற்றும் புள்ளி விவர பகுப்பாய்விற்கான அடிப்படை அங்கமாக விளங்குகிறது. புள்ளி விவரங்களில் தரவின் வகைகள் அளவுசார் தரவு, அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டா. இவ்வகை தரவு எண் மதிப்புகளை குறிக்கிறது மற்றும் ஒரு அளவுகோலில் அளவிடப்படக்கூடியது. இது மேலும் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டா ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது, அதாவது டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரீட் டேட்டா என்பது தனித்த தரவு. இவ்வகை அளவுசார் தரவு தனித்தனி மதிப்புகளை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, கார்களின் எண்ணிக்கை, இது போன்றது டிஸ்கிரீட் டேட்டா எனப்படும். தொடர் தரவு, இவ்வகை தரவு ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் எந்த மதிப்பையும் பெறக்கூடியது மற்றும் அளவிடக்கூடியது ஆகும். எடுத்துக்காட்டாக உயரம், எடை, வெப்பநிலை, இது போன்று. பண்புசார் தரவு, புள்ளி விவரங்களில் தரவுகள் இரண்டு வகை சொன்னால, ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, அளவுசார் தரவு, அது ரெண்டா பிரிச்சோம், டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. இன்னொன்று வந்து பண்புசார் தரவு, அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா, இது வகைப்பாட்டு தரவு, கேட்டகரிக்கல் டேட்டா என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகை தரவு எண்களால் அளவிட முடியாத பண்புகள் அல்லது தன்மைகளை குறிக்கிறது. இது மேலும் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா இரண்டு வகையாக பிரிக்கப்படுகலாம், நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா. நாமினல் டேட்டானா பெயரளவு தரவு. இவ்வகை தரவில் உள்ளார்ந்த பெயரளவு தரவு நாமினல் டேட்டா, பெயரளவு தரவு நாமினல் டேட்டா. இவ்வகை தரவில் உள்ளார்ந்த வரிசை முறை ஏதுமில்லை. இது தரவை தனித்தனி குழுக்களாக வகைப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டாக ஜெண்டர், பாலினம், தேசியம், நிறம் போன்றவை நாமினல் டேட்டா என்று சொல்லலாம். வரிசை சார் தரவு ஆர்டினல் டேட்டா. இவ்வகை தரவு ஒரு வரையறுக்கப்பட்ட வரிசை அல்லது தரவரிசையை கொண்டுள்ளது, ஆனால் வகைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை துல்லியமாக அளவிடுவதில்லை. எடுத்துக்காட்டாக சமூக பொருளாதார நிலை, ஓகே, எக்கனாமிக், சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ், அந்த மாதிரி. குறைவு, நடுத்தரம், உயர்வு, கருத்து கணிப்பு பதில்கள், திருப்தி, நடுநிலை, அதிருப்தி, இதெல்லாம் வந்து ஆர்டினல் டேட்டால கொண்டு வரலாம். புள்ளி விவர ஆய்வுகளில் துல்லியமான தரவு சேகரிப்பு, பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்திற்கு இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது அவசியமாகும்.
1: மேடம், சாம்பிளிங், அதாவது மாதிரி எடுத்தல், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு?
0: புள்ளியியல் மாதிரி எடுத்தல் என்பது ஒரு பெரிய மக்கள் தொகையின் பண்புகளை மதிப்பிடுவதற்காக அதிலிருந்து தனி நபர்கள், பொருட்கள் அல்லது அவதானிப்புகளின் ஒரு துணை தொகுப்பை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையை குறிக்கிறது. ஒரு முழு மக்கள் தொகையையும் ஆய்வு செய்து நடைமுறைக்கு சாத்தியமற்றதாகவே அல்லது இயலாததாகவோ இருக்கலாம் என்பதால் மாதிரியின் பகுப்பாய்வின் அடிப்படையில் மக்கள் தொகையை பற்றி அனுமானங்களை செய்ய மாதிரி எடுத்தல் ஆராய்ச்சியாளர்கள் அனுமதிக்கிறது. மாதிரி எடுத்தலின் வகைகள், பல வகையான மாதிரி எடுத்தல் முறைகள் உள்ளன. அவற்றை பரவலாக இரண்டு முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தலாம். நிகழ்தகவு மாதிரி எடுத்தல், எளிய சமவாய்வு மாதிரி எடுத்தல், முறைப்படுத்தப்பட்ட மாதிரி எடுத்தல், அடுக்குமுறை மாதிரி எடுத்தல், குழும மாதிரி எடுத்தல். பல வகையான மாதிரி எடுத்தல் முறைகள் உள்ளன. அவற்றை பரவலாக இரண்டு முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தலாம். நிகழ்தகவு மாதிரி எடுத்தல், நிகழ்தகவற்ற மாதிரி எடுத்தல். நிகழ்தகவு மாதிரி எடுத்தலில் எளிய சமவாய்ப்பு மாதிரி எடுத்தல், முறைப்படுத்தப்பட்ட மாதிரி எடுத்தல், அடுக்குமுறை மாதிரி எடுத்தல், குழும மாதிரி எடுத்தல் என்று நாலு வகையாக பிரிக்கப்படலாம். நிகழ்தகவற்ற மாதிரி எடுத்தலை வசதியான மாதிரி எடுத்தல், தீர்மான அல்லது நோக்க மாதிரி எடுத்தல், பணிப்பந்து மாதிரி எடுத்தல், ஒதுக்கீட்டு மாதிரி எடுத்தல் என்று நாலு வகையாக பிரிக்கலாம்.
1: மேடம், அனுமான புள்ளியியல், அதாவது இன்ஃபெரென்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்,
0: அனுமான புள்ளியியல் இன்ஃபெரென்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு வந்து ஹைபோதீஸ் டெஸ்டிங், ஏன்னா இதை வச்சுதான் நம்ம அனுமானங்களை எடுக்கணும். சோ கருதுகோள் சோதனை, ஹைபோதீஸ் டெஸ்டிங். இது என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டி டெஸ்ட், அப்புறம் எஃப் டெஸ்ட், ஃபிஷர்ஸ் டெஸ்ட், அப்புறம் கை ஸ்கொயர் டெஸ்ட், இது மாதிரி மூணு விதமான டெஸ்ட்டுங்களாம் இருக்குது. டி சோதனைகள் இரண்டு குழுக்களின் சராசிகளை ஒப்பிட பயன்படுகின்றன. அனோவா மாறுபாட்டு பகுப்பாய்வு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்களின் சராசரிகளை ஒப்பிடுகிறது. கை ஸ்கொயர் டெஸ்ட் கை வர்க்க சோதனை வகைசார் மாறிகளுக்கு கேட்டகோரிக்கல் வேரியபிள்ஸ் இடையிலான உறவுகளை மதிப்பிடுகிறது. கான்பிடன்ஸ் இன்டர்வல்ஸ் இன்னொரு விதமா பார்க்கலாம். இன்ஃபெரென்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது வந்து நம்பிக்கை இடைவெளிகள், ஒரு குறிப்பிட்ட அளவிலான நம்பிக்கையுடன் நம்ம பார்க்க வேண்டிய நம்பிக்கை இடைவெளிகள் ஆகும்.
1: பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்ல முடியுமா?
0: பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் 1893 June 29 நாள் கல்கத்தாவில், தற்போது கொல்கத்தா என்று அழைக்கப்படுகிறது, பிறந்த ஒரு இந்திய புள்ளியியல்

0: நிபுணர் ஆவார். இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை முடித்து பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். அங்கு கார்ல் பியர்சன் புள்ளியியல் முறைகளால் ஈர்க்கப்பட்டார். இந்தியா திரும்பிய மகாலனோபிஸ் புள்ளியியல் துறையில் ஒரு முக்கிய ஆளுமையாக திகழ்ந்தார். இவரின் பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவினார். 1931 மகாலனோபிஸ் கொல்கத்தாவில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை நிறுவினார். இது புள்ளியியல் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கான ஒரு முன்னணி நிறுவனமாக திகழ்கிறது. இரண்டாவதாக பார்த்தா ரொம்ப ஃபேமஸான மகாலனோபிஸ் டிஸ்டன்ஸ், பல மாறி புள்ளியியல் மல்டிவேரியட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாறிகளுக்கு இடையிலான தொடர்புகளை கணக்கில் கொள்ளும் மகாலனோபிஸ் தொலைவு எனும் அளவீட்டு முறையை இவர் உருவாக்கினார். கிளஸ்டர் அனாலிசிஸ் மற்றும் கிளாசிஃபிகேஷன், இந்த அளவீடுகளை மிக அவசியமானதாகும். மூன்றாவதாக அவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிடலில் புள்ளியியலின் பயன்பாடு. இந்தியாவின் பொருளாதார மேம்பாட்டு திட்டமிடலில் புள்ளியியல் முறைகளை பயன்படுத்துவதில் மகாலனோபிஸ் முக்கிய பங்காற்றினார். பொருளாதார திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்விற்கு புள்ளியியல் தரவுகளின் முக்கியத்தை வலியுறுத்தி இந்தியாவின் 2வது 5ஆண்டு திட்டத்தில் இவர் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். நாலாவதாக இவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சர்வீஸ், அதாவது மாதிரி ஆய்வுகளுக்கான பங்களிப்புகள். மாதிரி எடுத்தல் மற்றும் ஆய்வு முறைகளில் புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்திய இவர் பல்வேறு துறைகளில் புள்ளியியல் பயன்பாடுகளுக்கான அடித்தளத்தை அமைத்தார்.
1: மேடம், சார் ரொனால்டு ஃபிஷர் புள்ளியியல் துறைக்கு இவருடைய பங்களிப்பு என்ன?
0: சார் ரொனால்டு ஃபிஷர் என்றவர் 1890 February 17 அன்று லண்டனில் பிறந்த ஒரு பிரிட்டிஷ் புள்ளியியல் நிபுணர் மற்றும் மரபியல் நிபுணர் ஆவார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற இவர் அங்கு புள்ளியியல் கோட்பாடு மற்றும் முறைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். ஃபிஷரின் பணிகள் மரபியல், விவசாயம் போன்ற புள்ளியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கியிருந்தன. பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நவீன புள்ளியியலை உருவாக்குதல், பரிசோதனை வடிவமைப்பு மற்றும் புள்ளியியல் அனுமானம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் ஆகியவற்றில் இவர் மேற்கொண்ட புதுமையான பணிகளுக்காக நவீன புள்ளியியலின் தந்தை என்று ஃபிஷர் பெரும்பாலும் போற்றப்படுகிறார். அனோவா, மாறுபட்ட பகுப்பாய்வு, அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அறிவியல் பரிசோதனைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் குழு சராசரிகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை மதிப்பிடும் அனோவா நுட்பத்தை இவர் உருவாக்கினார். ஃபிஷர்ஸ் இன் எக்ஸாக்ட் டெஸ்ட், அதாவது இரண்டு வகைப்பாட்டு மாறிகளுக்கு கேட்டகோரிக்கல் வேரியபிள்ஸ் இடையிலான தொடர்புகளின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு சிறிய மாதிரி அளவுகளுக்கான இந்த புள்ளியியல் சோதனையை இவர் அறிமுகப்படுத்தினார். நான்காவதாக, அதிகபட்ச நிகழ்தகவு மதிப்பீடு, மேக்சிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன். நிகழ்தகவு சார்பை அதிகப்படுத்துவதன் மூலம் அளவு பொருட்களை பராமீட்டர்ஸ் மதிப்பீடும் இம்முறையை மேம்படுத்துவதில் ஃபிஷர் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். ஐந்தாவதாக, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன், மரபியலில் இவர் முக்கிய பங்களிப்புகளை வழங்கினார். குறிப்பாக மரபணு வேறுபாட்டிற்கும் இயற்கை தேர்வுக்கும் இடையிலான தொடர்பை விளக்கும் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் என்ற தேற்றத்தை இவர் உருவாக்கினார்.
1: மேடம், சி.ஆர். ராவ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் பங்களிப்பு பத்தி சொல்ல முடியுமா?
0: சி.ஆர். ராவ் கல்யம்படி ராதாகிருஷ்ண ராவ் 1920 September 10 இந்தியாவின் மதேரானில் பிறந்தார். கணிதம் மற்றும் புள்ளியியல் துறைகளில் கல்வி பயின்ற இவர் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் பட்டங்களை பெற்றார். பின்னர் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெர்க்கலியில் தனது முனைவர் பட்டத்தை நிறைவு செய்தார். புள்ளியியல் துறையில் ராவின் பங்களிப்புகள் மிக ஆழமானவை மற்றும் பரந்த அளவிலானவை. பல முக்கிய புள்ளியியல் கோட்பாடுகள் மற்றும் முறைகளை உருவாக்கியதற்காக இவர் புகழ்பெற்றவர். அவற்றில் சில பின்வருமாறு காணலாம். முதலில், சி.ஆர். ராவ் தொலைவு, அதாவது சி.ஆர். ராவ் டிஸ்டன்ஸ் என்பது நிகழ்தகவு பரவல்களுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இடையிலான தூரத்தை அளவிடும் முறை. இது பல்வேறு புள்ளியியல் கருதுகோள்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. இரண்டாவதாக, ராவ் பிளாக்வெல் தேற்றம், அதாவது ராவ் பிளாக்வெல் தியரம். இது என்னன்னா, மதிப்பீட்டாளர்களுக்கு எஸ்டிமேட்டர்ஸ்க்கு மேம்படுத்துவதற்கான வழியை வழங்கும் ஒரு அடிப்படை தேற்றமாகும். இது புள்ளியியல் அனுமானத்திற்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் மிக முக்கியமானது. மூன்றாவதாக, பல்மாறி பகுப்பாய்வு, அதாவது மல்டிவேரியட் அனாலிசிஸ். பல்மாறிகளை உள்ளடக்கிய தரவுகளை கையாளும் பல்மாறி புள்ளியியல் பகுப்பாய்வு துறையில் இவர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை ஏற்படுத்தினார். தனது பணிவாழ்வில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் மற்றும் பென்சிலாவியா மாநில பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு மதிப்புமிக்க நிறுவனங்களில் பேராசிரியர் போன்ற முக்கிய பதவிகளை ராவ் வகித்தார். இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவதில் முக்கிய பங்காற்றிய இவர் பல ஆண்டுகள் அதன்

0: இயக்குநராகவும் பணியாற்றினார். புள்ளியியல் துறையில் 400க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் பல முக்கிய நூல்களையும் ராவ் இணைந்து எழுதியுள்ளார். இந்திய அரசாங்கத்தில் புள்ளியியல் துறையில் 400க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் பல முக்கிய நூல்களையும் ராவ் எழுதியுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் மதிப்பு மிக்க பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகள் உள்பட பல விருதுகளை பெற்றுள்ள இவர் உலகம் முழுதும் உள்ள பல்வேறு அறிவியல் கழகங்களிலும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நவீன புள்ளியியல் கோட்பாடு மற்றும் நடைமுறையின் வளர்ச்சியில் இவரது பணிகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் 20ஆம் மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளின் மிகவும் செல்வாக்கு மிக்க புள்ளியியலாளர்களில் ஒருவராக இவர் திகழ்ந்தார்.
1: மேடம், புள்ளியியல் துறைக்கு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய பங்களிப்பு என்ன?
0: செவிலியர் சேவையில் முன்னோடியாக திகழ்ந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் புள்ளியியல் துறைக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். கிரிமிய போரின் போது அவர் மேற்கொண்ட பணிகள் பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தில் புள்ளியியல் பகுப்பாய்வின் முக்கியத்துவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. அவருடைய முக்கிய பங்களிப்புகள் பின்வருமாறு பார்க்கலாம். தரவு காட்சிப்படுத்தல், அதாவது டேட்டா விசுவலைசேஷன். தரவுகளை முன்வைக்க வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்களை பயன்படுத்தியவர்களில் நைட்டிங்கேல் முதன்மையானவர்.
1: மேடம், இந்திய புள்ளியியல் நிறுவனத்தின் வரலாற்றை பற்றி விவரிக்க முடியுமா?
0: இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்திய புள்ளி விவர கழகம், இது வந்து 1920ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கொல்கத்தாவின் பிரசிடென்சி கல்லூரியின் இயற்பியல் பேராசிரியரான பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் என்பவரால் இது நிறுவப்பட்டது. மழை, பொழிவு, வெள்ளம் மற்றும் கல்வி தொடர்பான தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்காக அவர் ஒரு சிறிய புள்ளி விவர ஆய்வகத்தை அமைத்தார். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அதிகாரப்பூர்வமாக 1932ஆம் ஆண்டு April 28ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது. ஆராய்ச்சி மற்றும் வழிமுறைகள் சங்கியா, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற இதழை தொடங்கியது. சங்கியா, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மேலும் பயிர் விளைச்சல் மற்றும் நுகர்வோர் செலவினங்களை அளவிட குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான மாதிரி ஆய்வு சாம்பிள் சர்வே முறைகளை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் 2வது 5ஆண்டு திட்டத்திற்கான மகாலனோபிஸ் உத்தியை, அதாவது மகாலனோபிஸ் ஸ்ட்ராட்டஜி வகுத்தது. இது போருக்கு பிந்தைய தொழில் மயமாக்கலை முன்னெடுத்தது. 1959ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் இதனை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் என அறிவித்து பட்டங்களை வழங்கும் அதிகாரத்தையும் வழங்கியது. இந்தியாவின் முதல் மின்னணு கணினியை 1953ஆம் ஆண்டு வடிவமைத்து உருவாக்கியது மற்றும் முதல் டிஜிட்டல் கணினியை 1956ஆம் ஆண்டு இறக்குமதி செய்தது. கொல்கத்தாவிலிருந்து டெல்லி, பெங்களூரு, சென்னை மற்றும் தேஜ்பூர் ஆகிய முக்கிய நகரங்களுக்கும் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தியது.
1: மேடம், புள்ளியியல் துறைக்கு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய பங்களிப்பு என்ன?
0: செவிலியர் சேவையில் முன்னோடியாக திகழ்ந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் புள்ளியியல் துறைக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். கிரிமிய போரின் போது அவர் மேற்கொண்ட பணிகள் பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தில் புள்ளியியல் பகுப்பாய்வின் முக்கியத்துவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. அவருடைய முக்கிய பங்களிப்புகள் பின்வருமாறு பார்க்கலாம். தரவு காட்சிப்படுத்தல், அதாவது டேட்டா விசுவலைசேஷன். தரவுகளை முன்வைக்க வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்களை பயன்படுத்தியவர்களில் நைட்டிங்கேல் முதன்மையானவர்.
1: மேடம், இந்திய புள்ளியியல் நிறுவனத்தின் வரலாற்றை பற்றி விவரிக்க முடியுமா?
0: இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்திய புள்ளி விவர கழகம், இது வந்து 1920ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கொல்கத்தாவின் பிரசிடென்சி கல்லூரியின் இயற்பியல் பேராசிரியரான பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் என்பவரால் இது நிறுவப்பட்டது. மழை, பொழிவு, வெள்ளம் மற்றும் கல்வி தொடர்பான தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்காக அவர் ஒரு சிறிய புள்ளி விவர ஆய்வகத்தை அமைத்தார். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அதிகாரப்பூர்வமாக 1932ஆம் ஆண்டு April 28ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது. ஆராய்ச்சி மற்றும் வழிமுறைகள் சங்கியா, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற இதழை தொடங்கியது. சங்கியா, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மேலும் பயிர் விளைச்சல் மற்றும் நுகர்வோர் செலவினங்களை அளவிட குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான மாதிரி ஆய்வு சாம்பிள் சர்வே முறைகளை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் 2வது 5ஆண்டு திட்டத்திற்கான மகாலனோபிஸ் உத்தியை, அதாவது மகாலனோபிஸ் ஸ்ட்ராட்டஜி வகுத்தது. இது போருக்கு பிந்தைய தொழில் மயமாக்கலை முன்னெடுத்தது. 1959ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றம் இதனை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் என அறிவித்து பட்டங்களை வழங்கும் அதிகாரத்தையும் வழங்கியது. இந்தியாவின் முதல் மின்னணு கணினியை 1953ஆம் ஆண்டு வடிவமைத்து உருவாக்கியது மற்றும் முதல் டிஜிட்டல் கணினியை 1900

0: 1956 இறக்குமதி செய்தது. கொல்கத்தாவிலிருந்து டெல்லி, பெங்களூரு, சென்னை மற்றும் தேஜ்பூர் ஆகிய முக்கிய நகரங்களுக்கும் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தியது.
1: மேடம், இந்த சர்வேஸ் டிசைன் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க?
0: ஆய்வுகளை வடிவமைப்பதில் புள்ளி விவரங்களின் பயன்பாடு, சாம்பிளிங் மெத்தட், மாதிரி எடுக்கும் முறை, பதில் அளிப்பவர்களை தேர்ந்தெடுப்பதில் அறிவியல் பூர்வமான மற்றும் பாரபட்சமற்ற முறையை, எடுத்துக்காட்டாக சம வாய்ப்பு அல்லது அடுக்கு மாதிரி முறை உறுதி செய்கிறது. இதன் மூலம் மக்கள் தொகையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அறியப்படுத்தாக அமைகிறது. மற்றும் மாதிரி அளவு கணக்கீடு, விரும்பிய நம்பிக்கை நிலைகள் அதாவது கான்பிடன்ஸ் லெவல்ஸ் மற்றும் பிழை வரம்புகளின் மார்ஜின்ஸ் ஆஃப் எரர் அடிப்படையில் செலவு மற்றும் துல்லியம் ஆகியவற்றை இடையே சமநிலையை ஏற்படுத்த தேவையான பதிலளிப்பவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட புள்ளி விவர சூத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பிழை கட்டுப்பாடு அல்லது மாதிரி பிழைகள் கணித ரீதியான விலகல்கள் அளவீட்டு குறிக்கிறது. மேலும் மாதிரி சாராத பிழைகளை, எடுத்துக்காட்டாக பதில் அளிக்காததால் ஏற்படும் சார்பு நிலை கண்டறிந்து சரி செய்ய உதவுகிறது. மற்றும் தரவு சரிபார்ப்பு, கேள்வித்தாளில் உள்ள கேள்விகள் சீரான தன்மையுடன் இருப்பதையும் அதை எதை அளவிட வேண்டுமோ அதையே அளவிடுவதையும் உறுதி செய்ய முன்னோடி சோதனைகள் மற்றும் நம்பகத்தன்மை அளவீடுகள், எடுத்துக்காட்டாக குரான்பாக்ஸ் அல்பா பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் சேகரிக்கப்பட்ட தரவுகள் உடனடியாக விவரிப்பு அல்லது அனுமான பகுப்பாய்விற்கு அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஆர் இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ் ஏற்ற வகையில் இருப்பதை உறுதி செய்ய கேள்விகள் குறிப்பிட்ட வடிவங்களில் லிக்கர்ட் அளவுகோல்கள் அமைக்கப்படுகின்றன.
1: பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது உயிரியல் புள்ளியியல், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? யூஸ் பண்றோம் நம்ம
0: உயிரியல் புள்ளியியல் என்பது உயிரியல், மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்தில் பயன்படுத்தப்படும் புள்ளியியலின் ஒரு பிரிவாகும். இது உயிரினங்களின் காணப்படும் இயற்கையான மாறுபாடுகளை கையாள கணித கருவிகளை வழங்குகிறது. இதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் உயிரியல் தரவுகள் இருந்து நம்பகமான முடிவுகளை எடுக்க முடிகிறது. மருத்துவ பரிசோதனைகள் அதாவது புதிய மருந்துகள், தடுப்பூசிகள் அல்லது மருத்துவ சாதனங்கள் மனித பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானவை மற்றும் பயனுள்ளவையா என்பதை தீர்மானிக்க பரிசோதனைகளை வடிவமைத்து பகுப்பாய்வு செய்தல், நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன மற்றும் நோய் பரவலை எவ்வாறு தடுப்பது என்பதை புரிந்து கொள்வதற்காக நோய்களின் தோற்றம், வடிவங்கள் மற்றும் ஆபத்து காரணிகளை கண்காணித்தல், பரம்பரை நோய்களுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட மரபணு மாற்றங்களை கண்டறியவும் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவத்தை உருவாக்கவும் மிகப்பெரிய டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ வரிசை முறை தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்தல், பொது சுகாதார கொள்கை அதாவது அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் சிறந்த சுகாதார திட்டங்களை வடிவமைக்கவும் சுற்றுச்சூழல் சுகாதார அபாயங்களை கணிக்கவும் மருத்துவ வளங்களை ஒதுக்கீடு செய்யவும் உதவும் வகையில் சுகாதார தரவுகளை மதிப்பீடு செய்தல்.
1: மேடம், உளவியல் துறையில புள்ளியியல் எப்படி யூஸ் பண்றோம்?
0: அது பாத்தீங்கன்னா மனித நடத்தையை அளவிடுதல். அதாவது உளவியல் துறையில் புள்ளியியலை மூணு விதமா பார்க்கலாம். மனித நடத்தையை அளவிடுதல், கருதுகோள்களை சோதித்தல், நடத்தை சார்ந்த தொடர்புகளை கண்டறிதல். விவரமா பார்த்தோன்னா மனித நடத்தை அளவிடுதல்ல நுண்ணறிவு, பதட்டம் அல்லது ஆளுமை பண்புகள் போன்ற அருவமான மன கருத்துக்களை தரப்படுத்தப்பட்ட உள அளவியல், நுண்ணறிவு, பதட்டம் அல்லது ஆளுமை பண்புகள் போன்ற அருவமான மன கருத்துக்களை தரப்படுத்தப்பட்ட உள அளவியல் சோதனைகள் மூலம் அளவிடக்கூடிய தரவுகளாக மாற்றுகிறது. கருதுகோள்களை சோதித்தல் என்ற கோணத்தில் பார்த்தோம்னா ஒரு மனநல சிகிச்சை அல்லது நடத்தை சார்ந்த தலையீடு உண்மையில் பலன் அளிக்கிறதா அல்லது அதன் முடிவுகள் தற்செயலாக நிகழ்ந்தனவா என்பதை தீர்மானிக்க அனுமான புள்ளியியலை டி சோதனைகள் அல்லது அனோவா சோதனை, டி சோதனை இல்லைன்னா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் டெஸ்ட் போன்றவை மூலம் பயன்படுத்தப்படுகிறது. நடத்தை சார்ந்த தொடர்புகளை கண்டறிதல் என்ற கோணத்தில் பார்த்தோன்னா தூக்கமின்மை அறிவாற்றல் செயல்திறன் அல்லது நினைவாற்றலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை கண்டறிவது போன்ற மாறிகளுக்கு இடையேயான இணைப்புகளை கண்டறிய தொடர்பு மற்றும் பின்னடைவு பகுப்பாய்வை பயன்படுத்தப்படுகிறது.
1: மேடம், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல எப்படி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம்?
0: இப்பதான் நம்ம ட்ரெண்டிங்கான டாபிக்கு வரோம். இது வரைக்கும் வரலாறு பார்த்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போ வந்து நம்ம ரீசெண்டா எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற சப்ஜெக்டும். அதுலேயும் புலியியல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இயந்திர கற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்ற கோணத்தில் பார்த்தோன்னா நவீன செயற்கை நுண்ணறிவின் அடிப்படை முதுகெலும்பை உருவாக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம்ல, இதோடைய முதுகெலும்பே வந்து புலியியல் தான். நெறிமுறைகள், நிகழ்தகவு மற்றும் புலியியல் பரவுகளை பயன்படுத்தி வடிவங்களை அடையாளம் காணவும், உரையை செயலாக்கவும் மற்றும் தானியங்கு கணிப்புகளை செய்யவும், ஆட்டோமேட்டிக் டிசிஷன்ஸ் செய்யவும் செய்கின்றன. தரவு அகழ்வு மற்றும் பெருந்தரவு.

0: பெரிய தரவு தொகுப்புகளை சலித்து அர்த்தமுள்ள போக்குகளை பிரித்தெடுக்கவும் தரவு இரைச்சலை வடிகட்டவும், அதாவது ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, பெரிய டேட்டா, பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், அதிலலாம் வந்து நம்ம பெரிய டேட்டா வச்சு பண்ண முடியாது, அதுக்கு நம்ம சாம்பிள்ஸ் எடுக்கணும். ஸோ அதில் புள்ளியியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரிய தரவு தொகுப்புகளை சலித்து அர்த்தமுள்ள போக்குகளை பிரித்தெடுக்கவும் தரவு இரைச்சலை வடிகட்டவும் மற்றும் பயனர் நடத்தைகளை வகைப்படுத்தவும் கணினி அமைப்புகளுக்கு உதவுகிறது. நெறிமுறை மற்றும் பிணைய செயல்திறன். மாறுபட்ட பணி சுமைகளின் கீழ் நெறிமுறைகளின் செயல்திறனை பகுப்பாய்வு செய்வதற்கும் சேவையக செயல் இழப்புகளை தடுக்கவும் தரவு வழித்தடத்தை மேம்படுத்தவும் பிணைய போக்குவரத்தை மாதிரியாக்குவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது.
1: மேடம், தரவு அறிவியல் துறையில புள்ளியியலோட பங்களிப்பு என்ன?
0: இப்போ வந்து இந்த தரவு அறிவியல்ன்றது வந்து கணிதத்தோட ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு கோர்ஸ் மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பல்கலைக்கழகமும் எல்லா கல்லூரிகளிலும் இந்த கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ். இதுக்கும் முதுகெலும்பாக பின்னோடியாக இருக்கிறது வந்து புள்ளியியல் தான். ஸோ தரவு அறிவியலில் புள்ளி விவரவியல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு சுருக்கமான தொகுப்பு. ஆராயும் தரவு பகுப்பாய்வு, அதாவது எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், இடிஏன்னு சொல்லுவாங்க இது, அதாவது ஆராயும் தரவு பகுப்பாய்வு, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். சிக்கலான மாதிரிகளை உருவாக்குவதற்கு முன்பு தரவு விஞ்ஞானிகள், அதாவது டேட்டா சயின்டிஸ்ட், மூல தரவை புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது ஒரு பேசிக் டேட்டாவை புரிஞ்சுக்கணும். தரவின் முக்கிய பண்புகளை சுருக்கி ஆரம்ப வடிவங்கள் அல்லது முரண்பாடுகளை கண்டறிய புள்ளி விவரியல், சராசரி, இடைநிலை, மாறுபாடு, திட்ட விலகம் மற்றும் ஒட்டுறவு போன்ற கருவிகளை வழங்குகிறது. ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியும், சராசரின ஆவரேஜ், மீடியன், மாறுபாடு வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மற்றும் குவார்டைல் டீவியேஷன். இந்த ஐந்து விஷயங்களை கொண்டு தான் புள்ளி விவரியல் இருக்குது என்று சொல்லலாம். இரண்டாவது கோணத்தில் பார்த்தோம்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், இயந்திர கற்றல் நெறிமுறைகள், இதுலேயும் புள்ளிய விவரியல் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பல இயந்திர கற்றல் நெறிமுறைகள் புள்ளி விவர கோட்பாடுகளிலிருந்து நேரடியாக பெறப்படுகின்றன. நேரியல் மற்றும் லாஜிஸ்டிக் பின்னடைவு, லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஆகிய தொடர்ச்சியான விளைவுகள் அல்லது வகைப்பாடுகளை கணிக்க பயன்படுத்தப்படும் அடிப்படை புள்ளி விவர மாதிரிகள் ஆகும். வகைப்பாடு மற்றும் கொத்தாக்கம், இதை எப்படி சொல்றோம்னா கிளாசிபிகேஷன் அண்ட் கிளஸ்டரிங் ஆகியவை ஒத்த தரவு புள்ளிகளை ஒன்றாக குழுவாக்க நிகழ்தகவு பரவுகளை சார்ந்துள்ளன. மூன்றாவது கோணத்துல நம்ம தரவு அறிவியலை பார்த்தோம்னா கருதுகோள் சோதனை மற்றும் ஏ பார் பி சோதனைன்னு சொல்லுவாங்க. வணிகத்தில் புதிய அம்சங்களை சோதிக்க தரவு அறிவியல் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக விற்பனையை அதிகரிக்க ஒரு வலைதளத்தின் பொத்தானின் நிறத்தை மாற்றுவது கருதுகோள் சோதனை. மதிப்புகள், டி சோதனைகள், ஜெட் சோதனைகள், தரவில் ஏற்படும் மாற்றம் புள்ளி விவரப்படி குறிப்பிடத்தக்கதா அல்லது தற்செயலான நிகழ்வின் விளைவா என்பதை நிரூபிக்க தரவு விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறது. நான்காவதாக பார்த்தா நிச்சயமற்ற தன்மை மற்றும் இடரை அளவிடுதல். தரவு அரிதாகவோ முழுமையானதாக இருக்கும், மேலும் பெரும்பாலும் இரைச்சலை கொண்டிருக்கும். நிகழ்தகவு பரவல்கள் மற்றும் புள்ளி விவர மாதிரிகள் தரவு விஞ்ஞானிகளுக்கு முக்கியமாக பிழை வரம்பு, அதாவது ஒரு எரர் அனாலிசிஸ் அல்லது நம்பக இடைவெளிகளை கணக்கிட உதவுகின்றன. இது ஒரு மாதிரியின் கணிப்புகளின் இடர்களையும் வரம்புகளையும் புரிந்து கொள்ள வணிகங்களுக்கு உதவுகிறது. ஐந்தாவது கோணத்துல பார்த்தோம்னா அம்ச பொறியியல் மற்றும் தேர்வு. மிக பெரிய தரவு தொகுப்புகளில் ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதாக இருப்பதில்லை. எந்த மாறிகள், அம்சங்கள் வலுவான முன்கணிப்பு திறனை கொண்டுள்ளன என்பதை கண்டறிந்து மெயினா இறைச்சலை அகற்ற தரவு விஞ்ஞான் டேட்டா சயின்டிஸ்டுக்கு முதன்மை கூறு பகுப்பாய்வு பிசிஏ அல்லது அனோவா போன்ற புள்ளி விவர நுட்பங்களை பயன்படுத்துகின்றன.
1: மேடம், மருத்துவத்துறையில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றோம்?
0: அதாவது அன்றாடம் வாழ்க்கையில் மருத்துவத்துறை இப்போ வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். அதுலேயும் புள்ளியியல் வந்து ஒரு முக்கிய பங்கு. மருத்துவ பரிசோதனைகள், புதிய மருந்துகள், தடுப்பூசிகள் அல்லது அறுவை சிகிச்சைகள் பாதுகாப்பானவையா மற்றும் பயனுள்ளவையா என்பதை கட்டுப்பாட்டு குழுக்களுடன் நோயாளிகளின் விளைவுகளை ஒப்பிடுவதன் மூலம் மதிப்பிடுகிறது. எடுத்துக்காட்டாக சீரற்ற கட்டுப்பாட்டு பரிசோதனைகளை பயன்படுத்தி, அதாவது நம்ம சுகர், பிளட் சுகர்ஸு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பிளட் சுகர் சீராக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றத தரவு மூலிமா ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே,

0: நோயறிதல் துல்லியம், சரியான நோயறிதலை உறுதி செய்வதற்காக உணர்திறன், உண்மை நேர்மறை விகிதம் மற்றும் குறிப்பிடத்தன்மை, உண்மை எதிர்மறை விகிதம் ஆகியவற்றை கணக்கிடுவதன் மூலம் மருத்துவ பரிசோதனைகள் விளக்க மருத்துவர்களுக்கு உதவுகிறது. மூன்றாவதாக பார்த்தோன்னா மருத்துவத்துறையில் புள்ளியியல் எப்படி உதவுதுன்னா, ஆபத்து காரணி அடையாளம் காணல், குறிப்பிட்ட நடத்தைகள் அல்லது சூழல்களுக்கும் உடல்நல நிலைகளுக்கும் இடையிலான தொடர்புகளை கண்டறிய பெரிய அளவிலான நோயாளி தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்கிறது. எடுத்துக்காட்டாக உயர் இரத்த அழுத்தத்தை பக்கவாத அபாயத்துடன் தொடர்பு படுத்துதல், இது மாதிரிலாம் வந்து புள்ளியியல் விவரங்களை கண்டுபிடிச்சு புள்ளியியல் விவரங்கள் மூலம் நம்ம இதெல்லாம் கண்காணிக்கலாம். உயிர் வாழ்வு பகுப்பாய்வு, ஒரு குறிப்பிட்ட நோய் அறிதல் அல்லது சிகிச்சை திட்டத்துக்கு தொடர்ந்து நோயாளியின் ஆயுட்காலத்தை மதிப்பிடுகிறது மற்றும் முன்கணிப்பு காலக்கெடுவை கண்காணிக்கிறது. எடுத்துக்காட்டாக 5 ஆண்டு புற்றுநோய் உயிர் வாழ்வு விகிதங்கள் அளவிடுதல், இது மாதிரியான விஷயங்கள்ல புள்ளியியல் மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனால நம்ம எதிர்காலத்தை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தா சான்று அடிப்படையான வழிகாட்டுதல்கள், உலகெங்கிலும் உள்ள மருத்துவமனைகளுக்கான தரப்படுத்தப்பட்ட அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட சிகிச்சை நெறிமுறைகளை உருவாக்க பல சுயாதீன ஆய்வுகளிலிருந்து மெட்டா பகுப்பாய்வு தரவுகளை திரட்டுகிறது.
1: இதுவரை புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: இத்துடன் இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு, ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ ஓ கோல் போட முடியல, சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
4: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
5: சார்

நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிவுலா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அறுபடை நாள் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் இளையராஜா.

நேரம் 10:14:25. மத்தியலை 770 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாரதி படத்திலிருந்து, குரல் ஹரிஷ் ராகவேந்திரா.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் வாயிலாக இனிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். அடுத்த பாடல் சின்ன ஜமீன் படத்திற்காக மனோ சித்ரா பாடியது.

0: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் இனிய பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் டிசம்பர் பூக்கள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மன.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் தெய்வ வாக்கு. படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் இளையராஜா, எஸ் ஜானகி.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. காற்றோடு கலந்திடவா. ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்போம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.3 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.4 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.6 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 2.9 டிகிரி செல்சியஸ் அதிகம். காற்றில் ஈரப்பதம் 67%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் தமிழ்நாட்டின் மாநில பூச்சி தமிழ் மரபன், எழுதி வழங்கியவர் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் சு. கலைமணி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம், சென்னை மாநகராட்சியின் வாட்ஸ்அப் செயலி பி. வீரமணி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8 மணிக்கு காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள், 8:30 தூய தமிழும் மறைமலை அடிகளும் மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் ஜே. இமல்டா அவர்கள், 8:45 திரைகானம், காலை 9 மணிக்கு அரங்கிசை ஆர். வேதவள்ளி அவர்களின் பாட்டு, சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன்பாடியுள்ளார், வி. எல். குமார் அவர்கள் வயலின், மன்னர்கோவில் ஜே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், ஸ்ரீவித்யா வட்லமணி அவர்களின் வீண இசை, தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அமிர்த பாரத ரயில் நிலைய மறுசீரமைப்பு திட்டம் குறித்த தகவல்கள், பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே, சமூக செயற்பாட்டாளர் எஸ். சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், எண்களால் விண்ணை தொட்ட கேத்தரின் ஜான்சன் அவர்கள் பற்றிய தகவல்கள், உங்களுக்காக மன

யோக்கியமே. பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்கள். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம். விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி 10வது பகுதி. காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05, 8:30 திரைகாணம். 8:15 ஒடிஷா பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் வருடாந்திர ரத யாத்திரையின் தொடக்க விழா குறித்த முன்னோட்ட நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. யுபி ராஜு அவர்களின் மாண்டலின் இசை. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். சீர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

0: agreements with different countries are benefiting the textiles sector. The Enforcement Directorate, ED, has arrested a private software and fintech firm chairman in connection with the alleged Mahadev online betting app linked money laundering case. The agency had recently attached assets worth over 940 crore belonging to the chairman, his family members and entities allegedly owned and controlled by him. In cricket, chasing a target of 259 runs set by England, India were 239 for 4 in 42 overs in the first of the three-match ODI series at Edgbaston, Birmingham, when reports last came in. Earlier, electing to bat first, England were all out for 258 runs in 47.5 overs. In FIFA World Cup, France will take on Spain in the first semi-final at Dallas Stadium in Texas, US tonight. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 820 KHz, மதுரை மத்தியலை 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.